0: சின்ன பையன் வயசை கேட்டு பார்த்தானே தெரியும். விட்டுருக்கா, நான் வீட்டுக்கு போறேன்.
1: என்ன விளையாட வரியா?
2: ஏன் பயமா இருக்கா?
1: எனக்கு என்ன பயம், சின்னவங்கனா ஒரு ரூல், பெரியவங்களுக்கு வேற ரூல், தெரியும்ல?
2: பேச்ச கோர, சீட்டா போடு.
3: மாப்பிள்ள வேணா சொன்னா கேளு, அவ அராத்து புடிச்சவ, கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள ஜெயிச்சிருவா.
2: ஏய் நான் ஆடாத ரம்மியா, சீட்டா போடு, சீட்டா போடு.
4: இது இருக்கு சூப்பர்.
1: என்ன பந்தயம்?
3: அங்க பாரு,
2: நான் காசு எடுத்துட்டு வரலையே.
1: செல்போன வச்சு ஆடு. அப்ப செல்போன் போச்சா?
2: ஏய் இதெல்லாம் ஒரு சும்மா ஜாலிக்கு தானே?
1: என்ன சிறுபுல தனமா இருக்கு, அந்த பேச்சே கிடையாது. வரட்டா?
3: இந்த தொலைபேசி எண் இனி உன் உபயோகத்தில் இல்லை.
5: ஹலோ.
2: ஹலோ, நான் கௌதம்.
1: சொல்லு என்ன விஷயம்.
2: எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்.
1: ஏதாவது பணம் கூட வேணுமா?
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் போனுக்கு எந்த கால் வந்தாலும் நீங்க எடுக்க கூடாது.
1: இது என் போன், இதுல நான் யார் கூட வேணும்னாலும் பேசுவேன்.
2: ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த ஹெல்ப்புக்காக என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். ஒரு புது போன் வேணாலும் வாங்கி தரேன்.
1: நிஜமாவா சொல்றேன்?
2: சத்தியமா, நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு புது போன் வாங்கி தரேன். அது வரைக்கும் எந்த போன் வந்தாலும் எடுக்காதீங்க.
1: நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள எனக்கு புது செல்போன் வந்தாகணும். இல்ல நானே இதுல இருக்கிற எல்லா நம்பருக்கும் போன் பண்ணி நீ சீட்டாடி என்கிட்ட தோத்து போனத சொல்லிடுவேன்.
2: ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, கட்டாயம் வாங்கி தரேன்.
1: I will try.
3: புது செல்போன் வாங்கி கொடுக்க போறியா? பொண்ணுன்னா தூக்கி கொடுத்துருவியே. உங்க அக்காக்கு தெரிஞ்சுன்னா என்ன தெரியுமா?
2: என்ன, நீ சீட்டாடி தோத்துட்டான்னு சொல்லுவ.
3: நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு வேட்டு வச்சிடாதீங்க மாப்பிள்ள, ப்ளீஸ்.
6: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் த டே, டாம் டூம் திருப்பதிலிருந்து ஈஸ்ட் எஃப்எம் 102.3 தமிழ்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: சரோஜ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
3: என்னது,
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-816-2121-0462-4 சம் கண்டிஷன் அப்ளை.
7: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். அங்கே சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், அதோட யூடியூப் பேஜ் www.youtube.com/eastfm102.7. அஃப் கோர்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நாங்கள் பார்த்தால் இமிக்ரேஷன், நிறைய இமிக்ரேஷன் கனடாவுக்கு வந்திருக்கிறபடியால் வி சா ஏ significant increase in the rate of Canadian population. Canadian population in nangal paathal, of course immigration, of course emigration, adoda seithu new births, deaths ellam seithu paakega, Canada was on the path for significant growth of population here in the country. ப்ரீவியஸாக நாங்கள் பார்த்தால் இந்த வருஷம் அஃப்கோர்ஸ் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கிறபடியால் இமிக்ரேஷன் சேஞ்சஸ் அஸ் வெல் அஸ் இருக்கிற பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அதோட டெம்பரரி ரெசிடென்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்க ப்ரீவியஸ்லி வாஸ் ரிப்போர்ட் தட் தேர் வாஸ் கோயிங் டு பி அ ஷோர்டேஜ் ஆர் ஷ்ரிங்கிங் பாப்புலேஷன் ஹியர் இன் கனடா. ஆனால் அது அஃபிஷியலாக திஸ் வீக்லேருந்து ஒரு ஃபால்ஸான நியூஸ்ன்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 300,000 more residents that were went unaccounted for based on this estimate. So nangal in the total aga ipo irukra Canadian estimate population nanga eduthu paathal July 2026 la irundhu 41.8 million individuals here in Canada nu nanga solralam. 2026 second quarter mattume nangal paakike 80,000 extra residents vandu sendirukkraangal, so or increase of 0.2% for Canadian population. So total aga nangal compare for previous years population grew by about 190,000 people during this period of time. ஸோ இந்த கனடா பாப்புலேஷனை நாங்கள் கனடா வைடை பார்க்க இங்கே கூடுதலாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணி அங்கே போய் செட்டில் பண்ணியிருக்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்தால் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் குறைவான ஆனுவல் பாப்புலேஷன் க்ரோத் வந்திருக்குது. ஸோ டோட்டலாக பார்க்க கனடா வைடுன்னு பார்த்தால் பிரிட்டிஷ் கொலம்பியா ஹேஸ் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் க்ரோத் அட் திஸ் பாயிண்ட் டைம். பிரிட்டிஷ் கொலம்பியா டோட்டல் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 5.71 மில்லியன் என்று சொல்லலாம். இன்க்ரீஸ் அபவுட் 8,000 people only from just the year earlier. April 2026 la or report Canadian population Canadian statistics release paninadu that population has dropped about 0.5% over the previous year. Ana pura or konjam kooda ana research senja pura adula or 300,000 Canadian citizens மிஸ் பண்ணியிருக்கிறபடியால் அது ரிவர்ஸ் பண்ணி ஒரு 1% க்ரோத் அதில் காணலாம்னு நாங்கள் சொல்லலாம். ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் கனடா அஃப் கோர்ஸ் இன்கார்பரேட்டிங் நியூ கெனேடியன் போர்டர் சர்வீஸ் ஏஜென்சிஸ் டேட்டா. ஸோ எஸ்டிமேட்டிங் ஆர் போயிட்டு வராங்க, ஆர் வந்து கனடாவில் இருக்கிறாங்க, ஆர் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து பார்த்த அப்புறம் தான் நாங்கள் ஒரு எஸ்டிமேட் எடுத்துக்கொண்டு கெனேடியன் பாப்புலேஷன் இந்த நேரத்தில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் நாங்கள் பார்த்தது டிக்ளைன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் டெம்பரரி ரெசிடென்ட் பாப்புலேஷன் 18 months எண்டிங் இன் ஆகஸ்ட் ஆஃப் 2026 டோட்டலாக ஒரு 590,000 பீப்புள் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் டெம்பரரி ரெசிடென்ஸ் லிவிங் ஹியர் இன் கனடா. இது கண்டினியூஸாக இந்த டெம்பரரி ரெசிடென்ஸ் நம்பர் குறையப்பது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. 2026 எண்டுக்கு நாங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 0.7% கூட இது குறையலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிக்ரீஸ் வில் கண்டினியூ டு டேக் பிளேஸ் ஃபார் கெனேடியன் பாப்புலேஷன் ஒன் இட் கம்ஸ் டு டெம்பரரி ரெசிடென்ஸ் ஹியர் இன் கனடா. மோஸ்ட் பாப்புலர் ப்ராவின்ஸ் அங்கே இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தால் அல்பர்டா வாஸ் த மோஸ்ட் பாப்புலர் ப்ராவின்ஸ் ஃபார் 2026. நிறைய பேர் வேறு நாட்டிலிருந்து அல்பர்டாவில் போய் செட்டில் பண்ணியிருக்கிறாங்க, அது 1.5% இன்க்ரீஸ் பார்த்துருக்குறாங்க. 76,400 ரெசிடென்ஸ் ரீச்சிங் அப்ராக்சிமேட்லி டோட்டல் பாப்புலேஷன் அப் அபவுட் 5.1 மில்லியன் என்று நாங்கள் சொல்லலாம். அதோடு சேர்த்து சஸ்காச்சுவான் அண்ட் நியூ பிரான்ஸ்விக்கும் ஒரு இன்க்ரீஸ் பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1% பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அந்த இடத்திலும் பார்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 மெயின் ப்ரொவின்சஸ் என்று சொன்னால் ஃபோரனர்ஸ் இன்டர்நேஷனல் வந்து செட்டில் பண்ணுறதால் அல்பர்டா, சஸ்காச்சுவான் அண்ட் நியூ பிரான்ஸ்விக் இந்த இடத்தில் மோஸ்ட் பாப்புலராக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். On the total Canadian populations, temporary residents about 6.6% of the total population. So still or a large portion irukudhu of temporary residents here in Canada. The continuous saga, idu kurayalam, appadi irukalam, that's something that we will have to wait to see. On a total aga nangal eduthu paathal, we can say that இப்போ இருக்கிற கெனேடியன் சுச்சுவேஷன்ஸில் அங்கே இருக்கிற பாப்புலேஷன் அப்படியே ஸ்டெடியாக தான் இருக்க போது, இது அப்படி பெரிய இன்க்ரீஸ் நாங்கள் காண மாட்டோம். அதோடு சேர்த்து இமிக்ரேஷன் ஸ்லோ பண்ணி வந்திருக்கிறபடியால் வி கே நாட் எக்ஸ்பெக்ட் டு சி மோர் இமிக்ரேன்ஸ் ட்ராவலிங் டு கேனடா தன் நியூ ஃபியூச்சர். ஸோ டோட்டலாக ஒரு ஆவரேஜாக இப்போ இருக்கிறது மோஸ்ட் ஆக்யூரேட்டான நம்பர் என்று நாங்கள் சொல்கிறேன்டால் அபவுட் 41.8 million கெனேடியன் ரெசிடென்ட்ஸ் லிவிங் ஹியர் இன் த கண்ட்ரி ஆஸ் ஆஃப் July 2026. இது ஈஸ்ட் எஃப்எம் 108.7 கேட்டுக்கணும். இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க இம்மாதம் வாக்களிப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்று பொது வாக்கெடுப்பை நிராகரிப்பது அவசியம் என ட்ரீட்டி 6 பூர்வகுடியின சமூகம் அழைப்பு விடுத்துள்ளது. ஒருங்கிணைந்த கனடாவை வலியுறுத்தியுள்ளது. வாக்களிக்காமல் தவிர்ப்பது பிரிவினைக்கு மறைமுக சம்பந்தம் தருவதாக அமையுமென எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்ப்பிற்குரிய மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. நாளை மறுதினம் வாக்களிப்பு இடம்பெற உள்ளதுடன் 9 தேதி முடிவுகள் வெளியாகும். கடந்த சட்டசபை தேர்தல் முடிவுகளின் பின்னர் மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற எடப்பாடி பழனிசாமி முயற்சித்ததை சுட்டிக்காட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தவேக, திமுக, அதிமுக, நாத்தாக்க மற்றும் கம்யூனிஸ்டுகள் என 5 முறை போட்டி நிலவுகிறது. இலங்கையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் குற்றவியல் விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்ட பொதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். 2018 விதிக்கப்பட்ட 6 சிறை தண்டனையில் ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அவர் தலைமறைவாகியிருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் FM தமிழ் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742 6478910742.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆத்லெட்டிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம், 905-471-4000.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம்,
8: FM 102.7 East FM.ca.

ஈஸ்ட் எஃப்எம் 108.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். Currently sitting at 17 degrees Celsius on a feel panrathu 18 degrees Celsius here in the city of Toronto. Adoda naaley naalum weather naanga indha nerathil natti paakalam. Naaley naal it's going to be a sunny day at 15 degrees Celsius. Adoda naangal gas prices ay atti paatha there's going to be no changes for gas prices tomorrow. ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ டியூன் இன் டு டியூன் தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் தி ஷோ யூ கேன் டியூன் இன் எவ்ரி சண்டே 7 PM to 9 PM. ஐ விஷ் எவ்ரிவன் அ கிரேட் வீக் அஹெட். மீண்டும் ஒரு டியூன் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பட்டு வருது நிரோஷ், நன்றி வணக்கம் நேர்களே.

Weekend Vibration. East FM 102.7. Leica Production. Subhashkaran. பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு

0: இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
1: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
1: சிக்மா
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
7: குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP-க்கு விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில், BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: Your radio, your music. FM 102.7 East FM.
14: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

به تو فکر کردم، خود آسمونه، خود آسم.

بندم با یه طرح کهنه از دل خوشیم، باورم نمیشه باید برم و

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: பாட்டு நாலு விஷயம்
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன். 437-860-7002.
3: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: East FM 102.7 கேட்டாலே. 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் உப்புளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பொட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
9: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: நாலு விஷயம்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
12: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க்.
2: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
0: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
6: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 EastFM.ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: விஜி ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள

0: இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462-416-2-4862-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-
2: இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ் கேரியர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
3: Easy. Easy. Easy. Tune பண்ணுங்க. East FM 102.7. East FM 102.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: சரோஜா மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: மீறி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ,
6: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: Your favorite music on your favorite station, 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
9: Like a production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thirippadam, October 2-ஆம் திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரோண்டோவில் யோக் சினிமாவில் October 1-ஆம் திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து, இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
10: Sigma's an action adventure film.
11: Appa bayamarba solidba,
10: filled with a lot of new fresh elements.
12: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam varum,
10: like heist, treasure hunt.
13: I know a kodi.
14: What a wow. Indha radio la morning time la pesuvaangale RJ sir thana neenga.
9: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
15: audience ku enna theviyo adu pannu.
9: Sigma
16: காட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: don't know what to say. It's just everything about her. Now it's not her face. It's beyond that.
1: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
2: ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: Your radio, your music, FM 102.7 East FM.
1: You're listening to 102.7 East FM.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

இந்த நேரம் மட்டுமல்ல, எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

அதிகாலை எழுந்து இந்த நாளை தொடங்குகிற போது இந்த நாளை எமக்கு வழங்கிய இந்த இயற்கை என்ற இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்னொரு பாடல் கேட்கிறேன்.

பறவைகள் கொண்டாடுகிற, பூக்கள் கொண்டாடுகிற, மனிதர்கள் கொண்டாடுகிற, மற்ற உயிரினங்கள் கொண்டாடுகிற இனிமையான ஒரு காலை பொழுது. இந்த காலை பொழுதிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை பொழுதில் இணைந்திருந்து உங்களோடு கருத்துக்களையும் இசைப்பாடல்களையும் பகிர்ந்து கொள்கின்ற பாக்கியம் எனக்கு மிக மிக இனிமையானது. அந்த இனிமையான தருணத்துக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் இனிமையாக அமைந்தது.

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கை வைக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகர மூர்த்தி இனிமையான காலை வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கிபெக்கில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கிபெக் மாகாண தேர்தலில் பார்ட்டி கிபெக்கோ வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு தோன்றியிருக்கிறது. இந்த கட்சி வெற்றி பெறுமாக இருந்தால் கிபெக் பிரிந்து தனிநாடாக போகும் பிரேரணைக்கான ஆதரவிற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்ததாக இது கருதப்படலாம். கிபெக் மாகாணத்தை பிரித்து தனிநாடாக அறிவிப்பதற்கு தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய ஒரு கட்சிக்கு கிபெக் மாகாண மக்கள் பெரும்பான்மை பலத்தை வழங்கப் போகிறார்களா என்ற கேள்வியோடு இந்த தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலின் முடிவெடவால் இருக்கப் போகிறது. கிபெக் மக்களின் மனநிலை என்ன என்பது தொடர்பில் விரிவாக கனடிய செய்திகளில் நாம் கவனம் செலுத்தலாம். இலங்கை கடற்பரப்பிற்கு அப்பால் தரித்திருக்கக்கூடிய ஈரானின் கப்பல்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவது தொடர்பாக இலங்கை மீது அமெரிக்கா அழுத்தங்கள் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் மறுத்திருக்கிறது. உண்மையில் மனிதாபிமான அடிப்படையில் சில விடயங்களை அணுக முடியும். அதே வேளையில் சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்டுள்ள கப்பல்களோடு ஒரு அரசாங்கம் எவ்வாறு தொடர்புகளை பேணுவது என்பதில் தமக்கு தெளிவிருப்பதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் இந்த கடற்பரப்பில் தடுத்து நிற்கின்ற கப்பலுக்கு என்ன நடக்கிறது, இந்த கப்பல்களுக்கான நிவாரணங்கள் அல்லது அத்தியாவசியப் பொருட்களை யார் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இதில் அமெரிக்க தலையீடு என்ன என்பது தொடர்பில் தெளிவாக இலங்கை செய்திகளில் நாம் கவனம் செலுத்தலாம். தம்மீது மீண்டும் தாக்குதல் ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் தீர்க்கமான பதிலடி வழங்கப்படும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே ராணுவ நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து ஈரான் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜதந்திர ரீதியில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தாம் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்கா இதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது, இதன் பின்னணி என்ன என்பது சர்வதேச செய்திகளில் நாம் கவனம் செலுத்தப் போகின்ற விடயமாக இருக்கும். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
1: 7:08 இது குட் மார்னிங் கனடா.

கனேடிய செய்திகள். வெளியில் 12 சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கப்போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 15 வெப்பநிலையை நாம் சந்திக்கப் போகிறோம். தொடர்ந்தும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வானிலையை பற்றி பார்த்து விடலாம். நாளை செவ்வாய்க்கிழமை 15 14 உடல்நிலை இருக்கப்போகிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதலாக 21 செல்சியஸும் உடல்நிலை 22 இருக்கும். வியாழக்கிழமை 18 செல்சியஸாகவும் பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை 17 செல்சியஸ் கொண்டதாக கூடுதல் வெப்பநிலை அமையப் போகிறது. சனிக்கிழமையும் அதேபோன்று 17 இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22 செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்திருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கிபெக் மாகாணத்தில் பார்ட்டி கிபெக்கோ வெற்றி பெறும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு தோன்றியுள்ளது. இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்று நடைபெறுகின்றன. இதில் மாகாணத்தை பிரித்து தனிநாடாக அறிவிக்க கோரும் பிரிவினைவாத PQ கட்சி வெற்றி பெறும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த புதிய மக்கள் கருத்து கணிப்புகளில் PQ கட்சியின் தலைவர் பால் சான்பேரி தொடர்ந்தும் முன்னிலையை பெற்றுள்ளார். தற்போதைய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் PQ கட்சி மாகாணத்தின் ஒரு முழுமையான பெரும்பான்மை அரசாங்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. கிபெக் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையினை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு 64 ஆசனங்கள் தேவைப்படும் நிலையில் PQ கட்சி 67 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. PQ கட்சி இறுதியாக 2014 கிபெக் மாகாணத்தின் ஆட்சியினை அமைத்திருந்தது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கிபெக் மாகாணத்தை பிரித்து தனிநாடாக மாற்றுவது குறித்த பொது வாக்கெடுப்பு நடத்துவதில் தமது கட்சி உறுதியாக இருக்கும் என PQ கட்சியின் தலைவர் பிரசார மேடைகளில் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்துள்ளார். இறுதியாக வெளியான கருத்து கணிப்புகளின்படி PQ கட்சி முதலிடத்திலும் லிபரல் கட்சி அதனைத் தொடர்ந்தும் 3வது இடத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியும் இடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக உறவின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த தேர்தல் நகர்வுகள் கனேடிய மத்திய அரசாங்கத்திற்கு பெரும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன. கிபெக் மாகாண தேர்தலில் ஏற்கனவே சுமார் 900,000 வாக்காளர்கள் தமது வாக்குகளை முன்கூட்டியே பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் கடலில் காணாமல் போன ஆண்டாரியோ மாகாணத்தின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு சொந்தமான விமானத்தின் தேடுதல் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. ஆண்டாரியோவின் ஹாமில்டன் நகரை தளமாக கொண்டு இயங்கி வரும் ஏர் ஆம்புலன்ஸ் மருத்துவ மீட்பு விமானம் ஒன்று 4 கனேடியர்கள் உட்பட 6 பேருடன் கடந்த வார இறுதியில் காணாமல் போனது. காணாமல் போன விமானம் ஹாமில்டன் நகரை தளமாக கொண்டு இயங்கும் லாட்டிடியூட் ஏர் ஆம்புலன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான கல்ஃப் ஸ்ட்ரீம் G100 ரக ஜெட் விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விமானம் நோயாளி உட்பட 6 பேருடன் அமெரிக்காவின் கடல் பகுதியில் திடீரென காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் விமானத்தை தேடி கண்டுபிடிக்க அமெரிக்க கடலோர காவல் படையின் கப்பல்கள் விமானங்கள் மூலம் தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தனர். இந்த தேடுதலில் விளைவாக அமெரிக்க கடலோர காவல் படை சனிக்கிழமை நன்டுக்கட் கடற்கரையோரம் சிதைவு பகுதியினை மீட்டெடுத்தது. அவர்கள் தீவிரமாக தேடி வந்த விமானத்தின் ஒரு பகுதி என அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து விமானத்தில் பயணித்தவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த விடயம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கடலோர காவல் படை குறிப்பிட்டது. இந்த நிலையில் தீவிர தேடுதல் மீட்பு நடவடிக்கை முயற்சி நேற்று கைவிடப்பட்டது. அமெரிக்க கடலோர காவல் படை இந்த செய்தியினை உத்தியோகபூர்வமாக ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டது. 4 கனேடியர்கள், 2 பெர்முடா நாட்டினர்கள் உட்பட 6 பேருக்காக நன்டுக்கட் கடற்கரையோரம் சுமார் 7,150 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எவரையும் மீட்க முடியாததால் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டது. ஒரு தேடுதல் முயற்சியினை நிறுத்துவது என்பது எளிதான விடயம் அல்ல என இந்த தீர்மானம் குறித்து வடகிழக்கு மண்டல ரியர் அட்மிரல் மேத்யூ லேக் தெரிவித்தார். இந்த துயரமான சம்பவத்தால் தமது உறவுகள் இழந்து பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கும் அவர்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்த மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் அந்த விமானத்தை கண்டறிவதற்கான அடுத்த கட்ட தேடுதல் முயற்சிகள் வெற்றியடையும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் ஒட்டாவாவில் ஒன்று கூடியுள்ள நிலையில் அரசாங்கத்தின் முக்கிய பொருளாதார மற்றும் தொழிலாளர் சட்ட மூலமான பில் C-39 மீதான விவாதம் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. 243 பக்கங்கள் கொண்ட இந்த சட்ட மூலத்தின் முக்கியமான விவாத பொருளாக அமைந்துள்ள பில் C-39 முக்கிய கூட்டாட்சி திட்டங்கள் தொடர்பான முடிவுகளை ஒரு வருடத்திற்குள் எடுப்பது, சில பகுதிகளை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வலயங்களாக அறிவித்து திட்ட அனுமதிகளை விரைவுபடுத்துவது உட்பட்ட மாற்றங்களை கோரி நிற்கிறது. வேலைநிறுத்தம் மற்றும் தொழிலாளர் பிரச்சினைகளில் மத்திய தொழில்துறை அமைச்சர் தலையிடும் அதிகாரத்திலும் மாற்றங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் வேலைநிறுத்தம் செய்வதற்கான தொழிலாளர்களின் உரிமைகளை பாதிக்கக்கூடும் என கனேடியன் லேபர் காங்கிரஸ் உட்பட்ட தொழிற்சங்கங்கள் எச்சரித்தன. முதல் குடியின மக்களுடன் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டிய ஆலோசனைகளும் பாதிக்கப்படக்கூடாது என அசம்பிளி ஆஃப் ஃபர்ஸ்ட் நேஷன் இதுகுறித்து கருத்து வெளியிட்டது.
இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புத்துறை கொள்முதல்களை விரிவுபடுத்த புதிய சட்டமூலத்தையும் அரசாங்கம் கொண்டு வருகின்றது. இதேவேளை டீசல் விலை லிட்டருக்கு சுமார் $2.60 எட்டியுள்ள நிலையில் கனடாவின் 1 மில்லியன் பீப்பாய் டீசல் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும், எரிபொருள் வரி விலக்கு 2027 ஜூலை வரை நீடிக்க வேண்டும் எனவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் ஒலிவியே வலியுறுத்தியுள்ளார். கனடாவின் புதிய பசிபிக் லிங்க் எண்ணெய் குழாய் திட்டம் கட்டி முடிக்கப்பட்டதும் 1 லட்சம் பீப்பாய் எண்ணெயினை பசிபிக் கடற்கரைக்கு கொண்டு செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் கனடாவின் முதலாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக அறிவித்தது. இதன் மூலம் அனுமதி நடைமுறைகளை விரைவுபடுத்தி கட்டுமானத்தை வேகமாக முன்னெடுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கெனடிய எண்ணெய்க்கு புதிய சர்வதேச சந்தைகளை உருவாக்க இந்த திட்டம் உதவும் என எரிசக்தித்துறை அமைச்சர் டிம் ஹாக்சன் தெரிவித்தார். இதேவேளை இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அக்டோபர் 19 அல்பர்டா மாகாணத்தில் நடைபெறவுள்ள பொது வாக்கெடுப்பில் அல்பர்டா கனடாவின் ஒரு பகுதியாக தொடர வேண்டுமா என்பது குறித்த 10 கேள்விகள் வாக்காளர்களிடம் முன்வைக்கப்பட உள்ளன. அண்மைய கருத்துக்கணிப்புகளின்படி அல்பர்டாவின் மக்கள் கனடாவில் தொடர விரும்புவதாக தெரிவித்திருந்தாலும் சுமார் 22% பேர் பிரிவினைக்கு ஆதரவாக இருப்பதாக அல்பர்டாவின் மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்தார். இந்த நிலையில் ஒட்டவா மற்றும் அல்பர்டா இணைந்து பசிபிக் லிங்க் திட்டத்தை முன்னெடுத்திருப்பது தீர்மானம் எடுக்காத வாக்காளர்களின் நிலைப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:21, இது குட் மார்னிங் கனடா.

0: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங், 416-788-2426.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
7: எப்பவுமே கொஞ்சம்

இலங்கை செய்திகள். இலங்கைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஈரானிய கப்பல்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவது தொடர்பாக இலங்கை மீது அமெரிக்கா அழுத்தங்கள் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் மறுத்துள்ளார். இலங்கையின் அமைவிடம் காரணமாக நாட்டின் கடல் எல்லைக்கருகில் உள்ள கடல் வழித்தடங்களை ஏராளமான சர்வதேச கப்பல்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும், தேவை ஏற்படும் போது அத்தகைய கப்பல்களுக்கு தேவையான ஒத்துழைப்பும் தடபாடு ஆதரவும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். ஹோமுஸ் நீரிணைப் பகுதியில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து தொடர்பான சவால்கள் காரணமாக சுமார் 47 கப்பல்கள் தற்போது இலங்கையில் 12 கடல் மைல் தொலைவில் உள்ள எல்லைக்கப்பால் சர்வதேச கடற்பரப்பில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றில் சுமார் 19 கப்பல்கள் ஈரானைச் சேர்ந்தவை என்றும், இந்த பகுதியில் அவை நீண்டகாலமாக இயங்கி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த கப்பல்கள் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அமெரிக்கா எந்த ஒரு அறிவுறுத்தலையும் அழுத்தத்தையும் வழங்கவில்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இலங்கை வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு பணியாது என்றும், முடிவுகளை எடுப்பதில் தமது இறையாண்மை, சுதந்திரம் மற்றும் தேசிய அடையாளம் ஆகியவற்றை தொடர்ந்து பாதுகாக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மனிதாபிமான தேவைகளை பொறுப்புடன் கையாள்வதோடு சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு அதேவேளையில் நடுநிலையான வெளியுறவுக் கொள்கையினை அரசாங்கம் பின்பற்றி வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் கூறியுள்ளார். சர்வதேச தடைகளுக்குட்பட்ட கப்பல்களுக்கு அரசாங்கம் எந்தவொரு ஆதரவையும் அத்தியாவசியப் பொருட்களையும் வழங்கவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். தனியார் நிறுவனங்கள் அத்தகைய கப்பல்களுக்கு தாமாக முன்வந்து தேவையான பொருட்களையோ அல்லது சேவைகளையோ வழங்கினால் அதற்கான சட்ட விதிமுறைகளை புரிந்து கொள்வதற்கும் உரிய கவனத்துடன் செயல்படுவதற்கும் அந்த நிறுவனங்களே பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இலங்கையின் சீர்திருத்த திட்டத்தின் 7வது மீளாய்வு நிறைவு செய்வதற்கான பொருளாதார கொள்கைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழுவினால் இந்த மீளாய்வு அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கை சுமார் 345 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவினை பெறும் வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். இது தொடர்பில் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் எவன் பாபியாஜு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் 4 ஆண்டுகால விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் 7வது மீளாய்வு குறித்த பணியாளர் நிலை உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதோடு 2026ஆம் ஆண்டிற்கான பிரிவு 4 கலந்தாய்வு தொடர்பான கலந்துரையாடல்களும் நிறைவு செய்யப்பட்டன. இந்த விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்திற்கு மொத்தம் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிதியுதவிக்கான ஒப்புதலை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு 2023 மார்ச் 20ஆம் தேதி வழங்கியது. பணியாளர் மட்டத்திலான இந்த ஒப்பந்தம் IMF நிர்வாகக் குழுவின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என்றும், நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட புதுவலசீன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலாகுடாத்தி ஞானசார தீரரின் எஞ்சிய தண்டனைக்கால பகுதியினையும் அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கமைய முன்னதாக விதிக்கப்பட்ட 6 வருட கடூழிய சிறை தண்டனையில் எஞ்சியிருக்கக்கூடிய 5 வருடங்களையும் மீள் தண்டனைக்காலமாக உறுதிப்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவருக்கான எஞ்சிய தண்டனைக்கால பகுதியினை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற ஆயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிடிக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட புதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலாகுடாத்தை ஞானசார தீரர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போயிருந்த கலாகுடாத்தை ஞானசார தீரர் களுத்துறை தீனியாவள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU Woodல தெரிவித்தார். கலாகுடாத்தை ஞானசார தீரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை கமைவாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் புதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலாகுடாத்தி ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் அவர் வழங்கிய பொது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. மதமொன்றை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள புதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலாகுடே அத்தி ஞானசார தேரர் பல தடவைகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவிற்கு தெற்கேயுள்ள இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 9 இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
தற்போதைய அரசாங்கத்தை திரைமறைவில் இயக்கும் ஒரு குழுவே வழிநடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவங்சே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். எம்பலிபேட்டை பகுதியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். கடந்த காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து தொடர்ந்தும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். அதே நேரம் அரசாங்கம் ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறைகளை மேற்கொள்வதிலும் தோல்வி கண்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவங்சே தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்டிக்கு எதிராக முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழு இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கூடுகின்றது. இதன்போது நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவுள்ள தேதியும் தீர்மானிக்கப்படும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்தார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்டிக்கு எதிராக 40 மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கையிருப்பு பட்டியலில் இருந்து சில பொருட்கள் காணாமல் போனதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு அவர் முறையற்ற அழுத்தம் கொடுத்ததாக அஜித் பி பிரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். இத்தாலியை மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள பிரபல வர்த்தகர்களை இலக்காக வைத்து முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிய கொக்கைன் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். சீதுவை பகுதியில் உள்ள பிரபல உணவு ஒன்றின் வாகன நிறுத்துமிடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது சுமார் 500 கிராம் கொக்கைனுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் கட்டானை மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்த 45 மற்றும் 25 வயதானவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். விசாரணைகளின் போது இத்தாலியில் வசிக்கும் தினேஷ் என அடையாளம் காணப்பட்ட வர்த்தகர் ஒருவரை இந்த கடத்தல் நடவடிக்கையை வழிநடத்தியதாக தெரியவந்துள்ளது. வானூர்தி நிலை மூடாக கொக்கைன் இலங்கைக்கு கடத்தி வந்த பின்னர் கொழும்பு உட்பட்ட பகுதிகளில் உள்ள உயர்தர உணவகங்களில் வாகன நிறுத்துமிடங்களில் வைத்து பிரபல வர்த்தகர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. ஒரு கடத்தல் வலையமைப்பின் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கின் ஊடாக மாத்திரம் 200 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்தது. போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணம் 30 மேற்பட்ட வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட்டு பின்பு சட்டவிரோத பண செலவை முறைகள் மூலம் முறையான வர்த்தக பரிவர்த்தனைகள் போன்று காண்பித்து இத்தாலிக்கு அனுப்பப்பட்டதாக விசாரணைகளின் மூலம் தெரியவந்திருக்கிறது. இதனையடுத்து குறித்த நிதி பரிவர்த்தனைகளோடு தொடர்புடைய 25 வங்கிக் கணக்குகள் தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்தது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஸ்டெஃபம் காற்சலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 102.7 காசலிகளில் ஈஸ்ட் எஃப் எம்மோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப் எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப் எம் .ca.
2: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்
3: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
2: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 647-608-8447.
5: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband Jack Layton and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26th, let's keep moving forward. Vote Olivia Chow for mayor of Toronto.
1: 102.7.

7:52 நிமிடம் இஸ்டெஃபோடு இணைந்திருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். சவுதி அரேபியாவின் முன்னணி அரச எண்ணெய் நிறுவனமான சவுதி அழம்கோ நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமனின் ஹூதி அமைப்பினர் தெரிவித்தனர். தாக்குதல்கள் அடுத்து குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்திலிருந்து பெரும் தீப்பிழம்புகளும் அடர்ந்த புகையும் வானத்தை நோக்கி எழுவதை காண முடிந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஏமனின் சானா தலைநகர் உட்பட பல பகுதிகள் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹூதி அமைப்பு அறிவித்துள்ளது. தமக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் கடந்த காலத்தை விட மிக பலமான தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் பதில் நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெஹ்ரானில் தூதுவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். அதே நேரம் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு ஈரான் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் போது நியூயோர்க்கில் இடம்பெற்ற சந்திப்புகளில் ராஜதந்திர நகர்வுகளின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஈரான் தயாராக இருப்பதையும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள உறுதியாக இருப்பதையும் வெளிப்படுத்தியிருந்ததாக அராக்ஷி குறிப்பிட்டார். ஹோமுஸ் நீரிணையின் பாதுகாப்பை 7 நாட்களுக்குள் மீள ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவினையும் ஈரான் முன்வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். ஈரான் தூதுக்குழுவினர் அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் தகவலை அவர் நிராகரித்துள்ளார். இதேவேளை ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ தாக்குதல்களில் ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பு குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என ராக்ஷி கோரிக்கை விடுத்துள்ளார். தடைகள், அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் ஈரான் தனது நலன்களை பாதுகாப்பதில் இருந்து பின்வாங்காது எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி உறுதிபட தெரிவித்துள்ளார். யுக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள முக்கிய பாலங்களை இலக்கு வைத்து ரஷ்யா தொடர்ந்து 4வது நாளாகவும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்று பெவ்னிச்சி பாலம் மீது நடத்தப்பட்ட வானூர்தி தாக்குதலில் இருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் மீது தொடர்ந்து 2வது நாளாக தாக்குதல் நடத்தப்பட்டதோடு இந்த வார ஆரம்பத்தில் பிவ்டெனி பாலம் மீது பல தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவசர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கிவ் நகருக்கு சென்றுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதேவேளை கிவ் உட்பட யுக்ரைனின் ஏனைய பகுதிகள் மீதான தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் நேரடி மேற்பார்வையின் கீழ் புதிய ஏவுகணை பரிசோதனையொன்று வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் கிழக்கு கடலோர பகுதியில் இந்த ஏவுகணை ஏவப்பட்டதோடு 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிழக்கு கடற்பகுதியில் அமைந்திருந்த இலக்கை துல்லியமாக தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் சர்வதேச பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் ராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு சுட்டிக்காட்டியது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:55 நிமிடம்.

ஒரு குழந்தை நடக்க பழகும் போது எத்தனை முறை கீழே விழுகிறது என்று கணக்கு பார்ப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கிறது. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு தொழில் முயற்சி தோல்வியடைந்திருக்கலாம், ஒரு பணி கிடைக்காமல் போயிருக்கலாம், நாம் எதிர்பார்த்து ஒருவர் நம்மை கைவிட்டிருக்கலாம். இவை எதுவுமே நம்முடைய வாழ்க்கையின் இறுதி அல்ல. இன்று முடியாத ஒன்று நாளை முடிவதற்கான வாய்ப்பிருக்கிறது. எனவே முயற்சியை நிறுத்தாதீர்கள், உங்களுக்கான பாதையை உருவாக்குங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் 12 பாகை செல்சியஸ் 11 ஓணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை நாம் சந்திக்கப் போகிறோம். தொடர்ந்தும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வானிலையை பற்றி பார்த்து விடலாம். நாளை செவ்வாய்க்கிழமை 15 பாகை செல்சியஸ் 14 உடல்நிலை இருக்கப் போகிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதலாக 21 பாகை செல்சியஸும் உடல்நிலை 22 இருக்கும். வியாழக்கிழமை 18 பாகை செல்சியஸாகவும் பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை 17 பாகை செல்சியஸ் கொண்டதாக கூடுதல் வெப்பநிலை அமையப் போகிறது. சனிக்கிழமையும் அதேபோன்று 17 பாகையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்திருக்கும். இதுதான் தொடர்ந்து பெறக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கிபெக் மாகாணத்தில் பார்ட்டி கிபெக்கோ வெற்றி பெறும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு தோன்றியுள்ளது. இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்று நடைபெறுகின்றன. இதில் மாகாணத்தை பிரித்து தனிநாடாக அறிவிக்க கோரும் பிரிவினைவாத PQ கட்சி வெற்றி பெறும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த புதிய மக்கள் கருத்து கணிப்புகளில் PQ கட்சியின் தலைவர் பால் சான்பேரி தொடர்ந்தும் முன்னிலையை பெற்றுள்ளார். தற்போதைய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் PQ கட்சி மாகாணத்தின் ஒரு முழுமையான பெரும்பான்மை அரசாங்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. கிபெக் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையினை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு 64 ஆசனங்கள் தேவைப்படும் நிலையில் PQ கட்சி 67 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. PQ கட்சி இறுதியாக 2014 ஆண்டு கிபெக் மாகாணத்தின் ஆட்சியினை அமைத்திருந்தது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கிபெக் மாகாணத்தை பிரித்து தனிநாடாக மாற்றுவது குறித்த பொது வாக்கெடுப்பு நடத்துவதில் தமது கட்சி உறுதியாக இருக்கும் என PQ கட்சியின் தலைவர் பிரசார மேடைகளில் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்துள்ளார். இறுதியாக வெளியான கருத்து கணிப்புகளின்படி PQ கட்சி முதலிடத்திலும் லிபரல் கட்சி அதனைத் தொடர்ந்தும் மூன்றாவது இடத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியும் இடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக உறவின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த தேர்தல் நகர்வுகள் கனேடிய மத்திய அரசாங்கத்திற்கு பெரும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன. கிபெக் மாகாண தேர்தலில் ஏற்கனவே சுமார் 900,000 வாக்காளர்கள் தமது வாக்குகளை முன்கூட்டியே பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஈரானிய கப்பல்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவது தொடர்பாக இலங்கை மீது அமெரிக்கா அழுத்தங்கள் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் மறுத்துள்ளார். இலங்கையின் அமைவிடம் காரணமாக நாட்டின் கடல் எல்லைக்கு அருகிலுள்ள கடல் வழித்தடங்களை ஏராளமான சர்வதேச கப்பல்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் தேவை ஏற்படும் போது அத்தகைய கப்பல்களுக்கு தேவையான ஒத்துழைப்பும் தடபாடு ஆதரவும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். ஹோமுஸ் நீரிணை பகுதியில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து தொடர்பான சவால்கள் காரணமாக சுமார் 47 கப்பல்கள் தற்போது இலங்கையில் 12 கடல் மைல் தொலைவில் உள்ள எல்லைக்கப்பால் சர்வதேச கடற்பரப்பில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றில் சுமார் 19 கப்பல்கள் ஈரானைச் சேர்ந்தவை என்றும் இந்த பகுதியில் அவை நீண்டகாலமாக இயங்கி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த கப்பல்கள் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அமெரிக்கா எந்த ஒரு அறிவுறுத்தலையும் அழுத்தத்தையும் வழங்கவில்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இலங்கை வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு பணியாது என்றும் முடிவுகளை எடுப்பதில் தமது இறையாண்மை சுதந்திரம் மற்றும் தேசிய அடையாளம் ஆகியவற்றை தொடர்ந்து பாதுகாக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மனிதாபிமான தேவைகளை பொறுப்புடன் கையாள்வதோடு சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு அதேவேளையில் நடுநிலையான வெளியுறவுக் கொள்கையினை அரசாங்கம் பின்பற்றி வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் கூறியுள்ளார். சர்வதேச தடைகளுக்குட்பட்ட கப்பல்களுக்கு அரசாங்கம் எந்தவொரு ஆதரவையும் அத்தியாவசியப் பொருட்களையும் வழங்கவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். தனியார் நிறுவனங்கள் அத்தகைய கப்பல்களுக்கு தாமாக முன்வந்து தேவையான பொருட்களையோ அல்லது சேவைகளையோ வழங்கினால் அதற்கான சட்ட விதிமுறைகளை புரிந்து கொள்வதற்கும் உரிய கவனத்துடன் செயல்படுவதற்கும் அந்த நிறுவனங்களே பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் கடந்த காலத்தை விட மிக பலமான தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் பதில் நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெஹ்ரானில் தூதுவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். அதே நேரம் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு ஈரான் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் போது நியூயோர்க்கில் இடம்பெற்ற சந்திப்புகளில் ராஜதந்திர நகர்வுகளின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண ஈரான் தயாராக இருப்பதையும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள உறுதியாக இருப்பதையும் வெளிப்படுத்தியிருந்ததாக அராக்ஷி குறிப்பிட்டார். ஹோமுஸ் நீரிணையின் பாதுகாப்பை 7 மீள ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவினையும் ஈரான் முன்வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். ஈரான் தூதுக்குழுவினர் அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் தகவலை அவர் நிராகரித்துள்ளார். இதேவேளை ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ தாக்குதல்களில் ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பு குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என அராக்ஷி கோரிக்கை விடுத்துள்ளார். தடைகள் அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் ஈரான் தனது நலன்களை பாதுகாப்பதில் இருந்து பின்வாங்காது எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி உறுதிபட தெரிவித்துள்ளார்.

இந்திய நாடின் முதன்மை செய்திகள். எட்டு மணி பத்து நிமிடம் இஸ்ரோ காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள் 6478 8447.
1: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 தேதி செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்சஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு

0: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் என்ன? 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
3: பாட்டுக்கொரு பண்பலை. பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: 8:18.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 8:24.
1: நாம் பல்வேறு விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் வெற்றி என்பது தூரமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த வெற்றி தூரமாகி செல்வதற்கு, வெற்றி பெற முடியாமல் போவதற்கு காரணம் என்ன என்பது எல்லோர் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்னதான் முயன்றாலும் என்னால் ஏன் அந்த வெற்றியை பெற முடியவில்லை, என்னால் ஏன் என் கனவுகளை அடைய முடியவில்லை என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறது. அதற்கு பிரதான காரணமாக எங்களிடம் காணப்படக்கூடிய கவனச்சிதறலை எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். இப்போதெல்லாம் தலைமுறைகளை தாண்டி கவனச்சிதறல் என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கவனச்சிதறல் என்பது முன்பும் இருந்தது, ஆனால் இப்போது அது மேலும் மேலும் அதிகரித்து செல்கிறது. அதற்கு காரணம், கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை நாம் கைகளில் காவிக்கொண்டு திரிகிறோம். அந்த கைபேசி வழியே எங்களுக்கு நிறைய கவனச்சிதறல்கள் ஏற்படுகிறது. அதனால் எங்களால் ஒரு வேளையில் கூர்மையான கவனத்தை செலுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஒரு செயலை செய்கின்ற போது ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்கள் பற்றிய சிந்தனை எங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் கவனச்சிதறல் என்று சொல்கிறார்கள். அதற்காக பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட கவனச்சிதறல் ஏற்படுத்தக்கூடியதாக சூழல் உருவாகிவிட்டது. அதனால் மனிதர்களால் இப்போது தெளிவாக கவனம் செலுத்த முடியவில்லை, முழு கவனத்தோடு ஒரு பணியை செய்ய முடியவில்லை என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். காலம் செல்ல செல்ல தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைய அடைய இந்த கவனச்சிதறல் என்பதும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. புதிய புதிதாக வரக்கூடிய தொழில்நுட்பங்கள், புதிது புதிதாக வரக்கூடிய செயலிகள், அவை காரணமாக எங்களுக்குள் ஏற்படக்கூடிய இந்த கவனச்சிதறல்கள் என்பது எங்களை கவனம் செலுத்த விடாமல் பல விடயங்களில் இருந்து தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறது. கவனம் எங்களை எங்கு இழுத்துச் செல்கிறதோ அங்கே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் தற்போது என்ன நடக்கிறது, என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை சிந்திக்காமல் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது பற்றியும் சில வேளைகளில் நாம் சிந்திக்கிறோம். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்கின்ற பயமும் எங்களுடைய சிந்தனையை குழப்பிக் கொண்டிருக்கிறது. இதனால் நிகழ்காலத்தில் நாங்கள் வாழ தவறிவிடுகிறோம். சரியான கவனத்தை நிகழ்காலத்தின் மீது செலுத்தாமல் போய்விடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு சிலை போல செதுக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே முழுமையான கவனம், ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். பல வெற்றி மனிதர்களிடமும் வெற்றி பெற முடியாமல் போகின்றவர்களிடமும் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதில் அவர்கள் கண்டறிந்த ஒரே உண்மை, வெற்றி மனிதர்களுடைய ஃபோக்கஸ் லெவல் மிக கூடுதலாக இருக்கிறது. வெற்றி பெற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அதிகம் அதிகமாக சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்களின் ஃபோக்கஸ் குறைவாக இருக்கிறது. இந்த கவனம் செலுத்துதல், ஃபோக்கஸ் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இன்று தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பாடசாலையில் சென்று கல்வி பயில்கின்ற ஒரு மாணவனின் இருந்து மிகப்பெரிய உயர் பதவி நிலை வகிக்கக்கூடிய ஒருவராக அல்லது ஒரு தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவர் வரையில் இந்த கவனம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் வளமாக இருக்கிறது என்பது அவர்களுடைய கவனத்தின் வீச்சை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது என்று நம்புகிறார்கள். எங்களுடைய உணர்ச்சிகள் சோர்வாக இருக்கின்ற போது, ஒரு வகையில் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கின்ற போது, அல்லது உணர்வு ரீதியாக நாங்கள் ஒரு விதமான சோர்வு நிலையில், ஒரு டயர்டில் இருக்கின்ற போது, எங்களால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியவில்லை. அதை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று நாங்கள் தள்ளி வைக்கின்றோம். சில விடயங்களை செய்யாமல் ஒத்திவைத்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் செய்ய முற்படுகின்ற போதும் நாங்கள் மனதளவில் ஆரோக்கியமாக இல்லை என்றால் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளில் கவனம் செலுத்த முடியாமல் போய்விடுகிறது. அதைவிட ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்கிறது. அடிக்கடி நாங்கள் பேசக்கூடிய மல்டி டாஸ்கிங், அதை இப்போது நாங்கள் ஒரு இணையத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு கணினி திரையில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த கணினி திரையில் பல்வேறு டேப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டேபில் ஒவ்வொரு விடயம் வந்து கொண்டிருக்கும். ஒன்றில் இமெயில் வரும், ஒன்றில் ஃபேஸ்புக் இருக்கும், ஒன்றில் ட்விட்டர் இருக்கும், ஒன்றில் இன்ஸ்டாகிராம் இருக்கும், ஒன்றில் டிக்டாக் இருக்கும். இப்படி தேவையற்ற கவன கலைப்பான்கள் பலவற்றையும் எங்களுடைய டேபிலே திறந்து வைத்து விட்டு நாங்கள் வேலை செய்ய தொடங்குவோம். அதில் வரக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் எங்களுடைய அங்கே அழைத்து சென்றுவிடும். அது சார்ந்து அடுத்தடுத்து என்ன, இதன் தொடர்ச்சி என்ன, இது ஏன், அப்படி என்று ஆராய்ச்சிகள் வருகின்ற போது நாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையிலே கவனத்தை நாங்கள் தொலைத்து விடுகிறோம். ஒரே நேரத்தில் அதிக வேலைகளை செய்ய முயற்சிப்பது அல்லது அதிக விடயங்களில் கவனம் செலுத்த முயல்வது என்பது அதிகம் எங்களுக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆக இந்த கவனச்சிதறல் என்பதை தடுப்பதற்கு, தவிர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்பது தொடர்பில் நிறைய விடயங்கள் ஆராய்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் எங்களுடைய தொழில்நுட்பங்களில் நாங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம், கவனச்சிதழ்களை ஏற்படுத்தக்கூடிய நிறைய செயலிகள், நிறைய ஆப்ஸ் எங்களுடைய போனில் இருக்கிறது. அப்படியான அந்த கவனச்சிதழை ஏற்படுத்தக்கூடிய ஆப்ஸை நாங்கள் வேலை செய்கின்ற நேரத்தில் இயங்க விடாமல் செய்கின்ற சில பிளாக்ஸ் ஏற்படுத்த முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படியானவற்றை நாங்கள் கொண்டு வருவதன் மூலமாக, அந்த தடைகளை ஏற்படுத்துவதன் மூலமாக, அதன் மூலமாக வரக்கூடிய கவனச்சிதழ்களை நாங்கள் தடுக்கலாம். நாங்கள் வேலை செய்யக்கூடிய எங்களுடைய அந்த ஒர்க்கிங் அவர்ஸில் எங்களுக்கு சோசியல் மீடியாவில் செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே, ஒரு டைம் ஃப்ரேம் மட்டுமே இருக்கும். 2 மணி நேரத்தில் 5 நிமிடங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு அதை நீங்கள் இயக்க முடியாது, பார்க்க முடியாது என்ற அளவிலே அதுவே கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திவிடும். ஆகவே அப்படியான கவனச்சிதழ்களை நாங்கள் குறைப்பதற்கு இது போன்ற செயலிகளை ஏற்படுத்தலாம், அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். எல்லா ஆப்ஸுமே கூடாததல்ல, சில ஆப்ஸ் இது போன்ற விடயங்களை பிளாக் பண்ணுவதற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது எங்களுடைய ஃபோக்கஸை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கும். அது இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய கவனச்சிதவலை குறைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்யலாம். ஒரு வேலை செய்கின்ற போது ஏனைய சஞ்சலங்கள், சங்கடங்கள் இல்லாத ஒரு குவாய்டான, அமைதியான இடத்தில் இருந்து வேலை செய்வது. படிக்கின்ற போது எப்படி ஒரு குழந்தைக்கு அமைதியான ஒரு இடம் தேவைப்படுகிறதோ அதுபோல நாங்கள் வேலையிலே ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு அமைதியான இடத்தை நாங்கள் தெரிவு செய்யலாம். இந்த ஃபோக்கஸை அதிகரிப்பதற்காக இருக்கக்கூடிய நல்ல இசை இருக்கிறது, அந்த இசையை தேடி பிடித்து வைத்துக் கொண்டால் அது எங்களை கவனம் சிதறவிடாமல் நாங்கள் செய்கின்ற வேலையிலே எங்களை முழு ஈடுபாட்டோடு செய்வதற்கு சாத்தியமான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். அதற்கான இசை கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஃபார் ஃபோக்கஸ் என்று நீங்கள் தேடினீர்களாக இருந்தால் அப்படியான நிறைய பின்னணி இசை கிடைக்கும். அந்த இசையை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய கவனம் வேறெங்கும் சிதறாது என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அதே வேளையில் சிறிய சிறிய இடைவேளைகளை வேலையின் போது எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். அதைவிட நாங்கள் இன்னொரு விடயம் பேசியிருக்கிறோம். பொமடோரோ டெக்னிக் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான தொழில்நுட்பம், 25 நிமிடங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்வது, 5 நிமிடங்கள் பிரேக் எடுப்பது என்று சொல்லி உங்களுடைய வேலை நேரத்தை பிரித்துக் கொள்வது. 25 நிமிடங்கள் நீங்கள் முழு கவனத்தோடு ஒரு வேலையை செய்துவிட்டு 5 நிமிடங்கள் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். அதற்காகவே செய்யப்பட்ட சில கருவிகள் இருக்கிறது. 25 நிமிடங்கள் முடிந்த பின்னர் அது உங்களுக்கான ஒரு பிரேக் டைமை அறிவிக்கும். அதை பின்னர் 5 நிமிடத்தில் அது மீண்டும் அந்த கடிகாரம் ஓடத் தொடங்கிவிடும். இப்படியாக நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய பொமடோரோ டெக்னிக்கை பயன்படுத்துவதும் கூட இந்த ஃபோக்கஸுக்கு மிக முக்கியமானது என்று சொல்கிறார்கள். அடுத்தது எங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். பசியோடு இருக்கின்ற போது கவனம் சிதறிவிடும், அளவான தூக்கம் இல்லாவிட்டாலும் கவனம் சிதறிவிடும். ஆகவே உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு பழக்கங்கள், தூக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. நல்ல பச்சை காய்கறி உணவுகள் உட்கொள்வது, புரதம் தரக்கூடிய உணவுகள், நல்ல பழவகைகளை உட்கொள்வது எல்லாம் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்கின்றவர்கள் கவனம் சிதறாமல் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது இந்த கவனச்சிதறலை கலைப்பதற்கு ஸ்மார்ட் கோல்ஸ் அவசியம் என்று சொல்கிறார்கள். ஒரு நாளை திட்டமிடுகின்ற போது அதற்கான ஸ்மார்ட் கோல்ஸை நாங்கள் வைத்துக் கொண்டால் இன்று என்னென்ன வேலைகள் செய்யப்போகிறோம், எப்படியாக செய்யப்போகிறோம், அது ஏன் முக்கியமானது என்பதை பட்டியலிட்டு எழுதி வைத்துக் கொண்டால், கைகளால் எழுத வேண்டும் என்று சொல்கிறார்கள், அப்போதுதான் அது மனதில் பதியும், அதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதுக்குள் விதைக்கப்படும். ஆகவே நாங்கள் டைப் பண்ணுவதோ அல்லது அதை மனதுக்குள் வைத்துக் கொள்வதோ விட கைகளால் எழுதி வைத்துக் கொள்வது மிக முக்கியம். அன்றன்று என்னென்ன செய்யப்போகிறோமோ அதை எழுதி வைத்துக் கொண்டால் அந்த டு டூ லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இன்று செய்ய வேண்டிய வேலைகள், டு டூ லிஸ்ட், அதை எழுதி வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது. அதே நேரம் இந்த கவனம் சிதறாமல் இருக்கின்ற போது எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நன்மையாக இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டால் இந்த கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். கவனச்சிதறல்களை தவிர்த்தால் வாழ்க்கையிலே நிறைய வெற்றிகள் கிடைக்கும். நாங்கள் விரும்பியவற்றை அடைய வேண்டுமாக இருந்தால் கவனத்தை சிதறவிடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏஸ்டிஎஃப்எம் தமிழ் 102.7.

0: உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்பிரதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் குணாவை தொடர்பு கொள்ள முடியும். குணா, இப்போது இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நெருக்கடியான நிலையில் மக்கள் தமது அன்றாட பாடுகளுக்கே செலவினங்களை மட்டுப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலில் கூட காப்புறுதி என்பது இன்றியமையாதது என்று பலரும் சொல்கிறார்கள். இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி மிகுந்த நிலையில் பல்வேறு செலவினங்கள் குறித்து மக்கள் கவலை கொண்டுள்ள வேளையிலும் ஏன் அவர்கள் காப்புறுதி குறித்து சிந்திக்க வேண்டும்?
1: இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியில் பல குடும்பங்கள், கனடா மட்டுமல்ல உலக அளவிலேயே பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது. மிக முக்கியமாக பொருட்களின் விலைகள் அதிகரித்ததனால் நாளாந்து செலவுக்கே பல குடும்பங்கள் வந்து அவதிப்படும் ஒரு நிலைமை உலகளாவிய ரீதியில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதே வேளை கனடாவில் இது மிகவும் மோசமாக நாங்கள் அவதானித்து வருகின்றோம். நிறைய ஃபோக்ளோசர்ஸ் ஆஃப் த ஹோம், அதாவது வந்து பேங்க் வந்து விடுவிக்கிறது கூட நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான காலகட்டத்தில் இந்த காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியமாக அமைகின்றது. மிகவும் பிரதானமாக எமது கம்யூனிட்டியை எடுக்கும் பொழுது 70-75% மேலானவர்கள் வீடு வந்து நாங்கள் சொந்தமாக வைத்திருக்கின்றோம். பலர் வந்து மிகவும் அதிகமான விலை செல்லும் பொழுது வாங்கினவர்கள் மிகவும் அதிகமான மோட்கேஜை கேரி பண்ணுகின்றார்கள். அப்போ அப்படியான ஒரு அதிக மோட்கேஜ் பேமெண்ட்டை கட்டி கொண்டிருக்கின்றவர்கள் நாளாந்த உணவு, பிள்ளைகளின் செலவு இவற்றுக்கும் மேலாக பல செலவுகளை எதிர்நோக்கின்றார்கள். அதாவது வந்து பேச்செக் டு பேச்செக் அதிலும் பார்க்க அது நெகட்டிவாக போகின்ற நிலைமையை நாம் இன்று அவதானிக்கின்றோம். அப்படியானவர்கள் ஒரு அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மைண்டை வந்து பாதிச்சு பலர் வந்து பல மன அழுத்தங்களுக்கும் ஆளாகின்றார்கள். ஸோ அப்போ மன அழுத்தங்களுக்கு ஆளாகும் பொழுது அது பல விளைவான விளைவுகளை கொண்டு வருகின்றது. அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். பலர் வந்து இள வயதுகளை மரணிப்பதை பார்க்கின்றோம். மிகவும் ஒரு துக்கமான நிலைமையில் இருக்கின்றோம். ஸோ அதை தடுப்பது எப்படி என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஏன் ஆக்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கூடுதுன்னு சொல்லி சொன்னால் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ். அப்போ ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறதுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னால், ப்ராப்பராக ஒரு ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷன் செய்ய வேணும். அதாவது வந்து ஃபைனான்சியல் பிளானிங்கிலேயே அடிப்படையான விடயம் வந்து ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷன், அதாவது வந்து பாதுகாப்பு. பாதுகாப்பு என்னத்துக்கு செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால், ஆயுளுக்கான காப்புறுதி செய்ய முடியும். அதே நேரம் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்தால் அதுக்கான காப்புறுதி செய்ய முடியும். அதே நேரம் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கின்றவர்கள் இன்கம் பெற டிசபிலிட்டிக்கு ஆன காப்புறுதி செய்ய முடியும். இப்படியான அடிப்படை காப்புறுதிகளை செய்வது வந்து மிகவும் இன்றியமையாத ஒரு தேவையாக இன்று பார்க்கப்படுகிறது.
0: இது போன்ற சிறப்பான காப்புறுதி ஆலோசனைகள், நிதி திட்டமிடல் ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. அத்துடன் இப்போது இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான காலத்தில் நீங்கள் ஒரு மாற்று உபாயம் ஒன்றை உங்களுடைய பொருளாதார இட்டத்திற்காக பெற்றுக்கொள்ள விரும்பினால் ஒரு காப்புறுதி ஆலோசகராக நீங்கள் மாற முடியும். அதற்கான ஆலோசனைகள் வழிகாட்டல்களையும் ஜிடி புரோக்கர்ஸின் ஊடாக குணா துரைசிங்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறார். 416-528-1407 அழைத்து நீங்கள் ஒரு காப்புறுதி முகவராக இணைந்து கொள்வதற்கான வழிவகைகள் குறித்தும் குணா துரைசிங்கத்தோடு நீங்கள் உரையாட முடியும். GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407. 8:42, இது ஈஸ்ட் FM 102.7.

0: 8:46 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6 4 7 6 2 2 4 1 1 4. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
0: வார்டன் ஃபிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்றாரியம் முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
2: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:50 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை இப்பொழுது லீஸ்ட் எஃப்எம் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசை நூடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் அவரது நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். இலையுதிர் காலத்தின் அமல்ய குளிருடன் கூடிய சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு உற்சாகமான ஆரம்பம் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை இப்பொழுதுக்கு தரப்பட்டிருக்கின்றது. காலை 9:12 வரைக்கும் இன்றைய காலை வேளையிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 அக்டோபர் மாதத்தின் 5ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாள். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். குளிர்காலம் ஆரம்பமாக போன்றது, நிறைய மாற்றங்களை நாங்கள் விரைவில் சந்திக்க இருக்கின்றோம். எனவே அதற்கேற்ற தயார்படுத்தலையும் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் கூட இந்த காலப்பகுதி வந்து சேர்ந்திருக்கின்றது. எனவே அந்த நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு இந்த வாரம் வழங்கட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளே இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 நேற்று நாளின் முதல் பாடல் ஒலித்து வாய்ந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் ஒரு சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். உங்களை கோபப்படுத்துவது இன்னும் ஒருவருக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் கோபப்படாமல் இருப்பது உங்களது இன்பமாக அமையட்டும் என்பதை அழகான ஒரு சிந்தனையாக இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள் வேண்டுமென்றே எங்களை கோபப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கலாம். நாங்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றி கோபப்படுவோமாக இருந்தால் அது அவர்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கும். அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலின் அல்லது பேசக்கூடிய அந்த வார்த்தைகளின் நோக்கத்தை அது நிறைவேற்றி விடுகின்றது மிக இலகுவாகவே. ஆனால் அந்த நேரத்தில் எங்களை நாங்கள் சற்று கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைபிடித்து கோபப்படாமல் இருப்போமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை பெற்றுத்தரும். மற்றவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அது நடைபெறாமலும் கூட அந்த மாதிரியான ஒரு நடத்தை பார்த்து கொள்ளுகின்றது. எனவே எதை எதிர்த்து அவர்கள் எதிர்பார்த்து செய்கின்றார்களோ அது வெற்றி பெறாமல் போகக்கூடிய ஒரு வழியை நாங்கள் கடைபிடிக்கின்றோம் என்பதுதான் இங்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஆனால் சில விடயங்களுக்கு அல்லது பல விடயங்களுக்கு கோபப்படாமல் இருப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. இருந்தாலும் எங்களை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். அப்போதெல்லாம் இன்னும் ஒருவர் எங்களை காயப்படுத்த நினைக்கின்றார்களோ அப்போது நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இதுதான் அவரது நோக்கம். அவர் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இப்போது அனுமதிக்கலாமா என்பது தொடர்பாக சிந்தித்தல் அவசியமாகின்றது. அந்த மாதிரி சிந்தித்து நாங்கள் எங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அவர் வெற்றி பெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அவரது நோக்கம் நிறைவேறாமலும் கூட நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் என்பதை அழகான இந்த சிந்தனை சொல்லுகின்றது. எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் முதலில் தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் அவசியம். எனவே அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை மனதுக்குள் நாங்கள் செய்து அதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற போதுதான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாவற்றையும் எங்களாலும் கூட இலகுவாக கையாள முடியும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இலகுவில் கோபப்பட்டு விடுவோம். மற்றவர் அவரது நோக்கத்தை மிக இலகுவாகவே நிறைவேற்றி கொள்ளவும் முடியும். எனவே அந்த மாதிரியாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களை சிறப்பாக கையாளுங்கள். அதற்கான பயிற்சிகளை மனப்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்பதையும் இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லுகின்றது. உங்களை கோபப்படுத்துவது இன்னும் ஒருவருக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் கோபப்படாமல் இருப்பது உங்களது இன்பமாக அமையட்டும் என்பதை இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லிக் கொள்கின்றோம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு ஆரம்பம், எளிய குளிரும் கூட வெளியிலே இருக்கின்றது. ஒற்றை இலக்கத்தில் தான் நாங்கள் உணர்ந்தே இப்போது காலை வழியில் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 10 வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் இந்த வெளியில் உணரப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் இன்றைக்கு தாராளமாக நிறைந்திருக்கு. முகில் இல்லாமல் முழுமையாகவே வானம் சூரியனுக்குரியதாக இருக்கின்றது. எனவே தெளிவான வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு. ஆனால் வெப்பநிலை வந்து பெரிய அளவில் உயரப்போவதில்லை. இந்த வாரம் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வெப்பநிலை உணர்நிலையில் எங்களுக்கு தரப்போன்றது. கடந்த வாரம் வந்து மிகச்சிறந்த வெப்பநிலை, நாங்கள் சமரில் இருப்பது மாதிரியான ஒரு வெப்பநிலை உணர்நிலையை பெற்றிருந்தோம். ஆனால் விரைவான மாற்றம் வரும் என்று சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து

மாற்றத்தை நாங்கள் இன்றைக்கல்ல இந்த வாரத்திலேயே சந்திக்க தொடங்குகின்றோம். 14 தான் இன்று கூடிய வெப்பநிலையாக இருக்கும். 12 டிகிரி செல்சியஸ் தான் இன்று கூடிய உடல்நிலையாக இருக்கப் போகின்றது. இரவு வேளை வந்து 4 வெப்பநிலை இருக்குமானால் 1 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். எனவே கிட்டத்தட்ட அந்த 0 அண்மித்திருக்கக்கூடிய உணர்நிலையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எனவே குளிரான இரவு வேளையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இன்று தொடர்ந்து சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 6:51 சூரியன் இன்றைக்கு மறைந்துவிடும் என்பதை தொடர்பான தகவல்களையும் இன்றைய நாளின் நிலைமை தொடர்பாக சொல்ல முடிகின்றது. எனவே அதிக அளவில் வெப்பநிலை உயராத நிறைந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பகல் பொழுது தொடர்ந்திருக்கும். 14 வெப்பநிலை, 13 உணரப்போகின்றோம். இரவில் வெப்பநிலை அதிகமாகவே இன்றைக்கு சரிந்து 1 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். இந்த வாரத்தில் தொடர்ந்து வருகின்ற ஒரு சில நாட்கள் அப்படித்தான் இருக்கும். வாரத்தின் நடுப்பகுதி வரைக்கும், அதாவது நாளைக்கும் கூட 14 தான் வெப்பநிலை, 13 உணரப்போகின்றோம். காலையில் 1 டிகிரி செல்சியஸை தான் நாளைக்கு உணரக்கூடியதாக இருக்கும். எனவே காலை பொழுது குளிரானதாக இருக்கும். நாளைக்கு இன்னும் சற்று அதிக குளிரைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். என்றிலும் பார்க்க காலை பொழுதில் சூரிய வெளிச்சம் தான் பிரதானமாக செவ்வாய்க்கிழமையும் நிறைந்திருக்கப் போகின்றது. ஆனால் புதன்கிழமை மீண்டும் 20 வெப்பநிலை தொடுகின்றதாம். 21 உணரக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் முகில் கூட்டங்களையும் சேர்த்து காணப்போகின்றோம். வியாழக்கிழமை 17-16 உணரப்போம். பிரதானமாக வெயிலும் இருக்கும். இடையில் மெல்லிய மழை கொஞ்சம் மதிய பொழுதில் தூறலாக இருப்பதற்கான வாய்ப்பு சொல்லப்படுகின்றது. வெள்ளிக்கிழமையும் கூட பிரதானமாக வெயில் தான். 17 வெப்பநிலை, 16 தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே இந்த வாரத்தின் ஆரம்பம் தான் சற்று அதிக குளிர், அதுக்கு பிறகு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்பநிலை உணர்நிலையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டும் கூட வெப்பநிலை சிறப்பாகவே இருக்கும். வெயில் நிறைந்த நாட்களாக இருப்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 9:12 ஈஸ்ட் FM காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .சி
1: அமுதே தமிழே அழகிய மொழியே
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள் ஆய்வாளர்கள் கல்வியலாளர்கள் தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம் 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம் மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்
3: 11 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள் மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன் தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
4: Like a production Subhashkaran பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 தேதி வியாழக்கிழமை 20 முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்
5: சிக்மாஸ் அன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்
6: அப்பா பயமா இருப்பா சொல்லிடுப்பா
5: ஃபில்டு வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்
7: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி
5: லைக் ஹைஸ்ட் ட்ரெஷர் ஹண்ட்
8: இன்னொரு கோடி
9: வாட் எ வாவ் இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே ஆர்ஜி சாம் தானே நீங்க
4: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7
10: ஆடியன்ஸ் என்ன தேவையோ அது பண்ணு சிக்மா
11: Ajax Mitsubishi இப்போது the sale to remember no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge no tires steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அதுமட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate Ajax Mitsubishi the sale to remember தமிழில் பேச அகமத் தம்சேன் 4378607002
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
12: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
13: அது சரி
12: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
13: என்னது
12: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள் $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள் 416-900-4599
14: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM ஈஸ்ட் FM

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை 9:27 நிமிடமாகி இருக்கின்றது. திங்கட்கிழமை காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகள் எப்படி இருக்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பொழுதில் பார்த்தோம் சொன்னால் 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் வந்து கினடி வீதி பகுதியில் ஆரம்பிக்கின்றது. கினடி தாண்டிய இடங்களில்தான் தாமதங்கள் சற்று அதிகம் தென்படுகின்றன. பர்ஜ் மவுண்ட் பகுதியில் இருந்து வோர்டன் வரைக்கும் வாகன நெரிசல்கள் எக்ஸ்பிரஸில் உயர்வாக இருக்கின்றது. வோர்டன் தாண்டி பயணிக்கையில் விக்டோரியா பார்க் வரைக்கும் கலெக்டர்ஸ் வந்து அதிக தாமதங்களை எதிர்கொள்கின்றது. டிவிபி ஆன்மீத பகுதியில் மீண்டும் எக்ஸ்பிரஸில் வாகன நெரிசல்கள் உயர்வாக தென்படுகின்றன. டான்மில்ஸ் ரோட் வரைக்கும் எக்ஸ்பிரஸிலும் அதுக்கு பிறகு டான்மில்ஸ் தாண்டி பயணிக்கின்ற போது லெஸ்டி ஸ்ட்ரீட் பகுதி தாண்டி பேவியூ வரைக்கும் கலெக்டர்ஸிலும் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை 401 வெஸ்ட் பவுண்ட்லே நீடிக்கின்றது. இந்த தாமதங்கள் என்று சொல்லி பார்த்தால் பேதஸ்ட் வரைக்குமே காணப்படுகின்றன இந்த காலை பொழுதில். அதன் பின்பு தொடர்ந்து பயணிக்கின்ற போது கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகளிலிருந்து தாமதங்கள் மீண்டும் எதிர்கொள்ளப்படுகின்றன. ஹைவே 400 தாண்டிய இடங்களில் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக இடையிடையே அதிகரிக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த நிலையிலும் கூட அது காணப்படுகின்றது. மார்டின் கோர்ட் வரைக்குமே தாமதங்களை நீங்கள் சற்று எதிர்பார்க்க நேரிடும் இந்த பொழுதில். 401 ஈஸ்ட் பவுண்டும் கூட ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் தென்படுகின்றன. அதிக தாமதங்களை இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று குறைவான வாகன நெரிசல்கள் தொடர்கின்றன. ஹைவே 400 தாண்டி பயணிக்கையில் கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக தென்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் குறைந்த தாமதங்களையும் தொடர்ந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்கின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது. பாதஸ்ட் பகுதியில் இருந்து மீண்டும் தாமதங்கள் தொடங்குகின்றன. யங் ஸ்ட்ரீட்டில் இருந்து பேவியூ தாண்டிய பகுதிகள் வரைக்குமே அதிக தாமதங்களை கலெக்டர்ஸ் இப்போது எதிர்கொள்கின்றது. எக்ஸ்பிரஸில் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. இரண்டு தடங்களிலுமே டிவிபி வரைக்கும் வாகன நெரிசல்கள் தென்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் 401 இருந்து தாமதங்கள் அதிகம் ஆரம்பிக்கின்ற நிலைமை இருக்கின்றது. தொடர்ச்சியாக யோக்மில் ஸ்டோர் தாண்டிய இடங்கள் வரைக்குமே தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களை எக்லிங்டன் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. டான்மில்ஸ் பகுதியிலும் மீண்டும் தாமதங்கள் தென்படுகின்றன இந்த வேளையில். கார்னர் வரைக்குமே இடையிடையில் அதிகரிக்கக்கூடிய தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். டிவிபி நோர்த் பவுண்ட் எக்லிங்டன் பகுதியிலிருந்து தாமதங்களை இந்த வேளையில் யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் எதிர்கொள்ள நேரிடும். 404 சவுத் பவுண்டிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாகத்தான் இப்போதும் காணப்படுகின்றன. ஃபின்ச்சுக்கு முன்னரே அதிக தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. தொடர்ச்சியாக 401 வரைக்கும் மெதுவாக நகரக்கூடிய நிலைமைதான் இப்போது காணப்படுகின்றது. 9:30 அக்டோபர் மாதம் 5 தேதி முக்கியமான பல விடயங்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்ற நாளாக இருக்கின்றது. வேர்ல்ட் ஹாபிட்டட் டேயை இன்று கடைபிடிக்கின்றார்கள். உலக வாழ்விட தினம். எங்களைப் போலவே எல்லா இடங்களிலும் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்வதற்கு அவர்களுக்கான ஒரு வாழ்விடம் என்பது அவசியம் என்பதை ஐக்கிய நாடுகள் சபை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த நாளை கொண்டு வந்திருக்கின்றது. பல சிட்டிஸாக இருக்கலாம் அல்லது டவுன்ஸாக இருக்கலாம் எப்படி வளர்கின்றன என்பதை நாங்கள் ஆராய்வதற்குமான ஒரு நாளாக இருக்கின்றது. எல்லோருக்குமே பாதுகாப்பான வசதியான ஒரு வீடு இருப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த நாளை கடைபிடிக்கின்றார்கள். எனவே நிதி திரட்டுதலின் மூலமாக பல இடங்களிலும் வீடுகள் இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த நல்ல நோக்கத்தை கொண்ட செயல்கள் இன்றைக்கு வந்து அதிகம் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதே நேரம் இன்னும் பல விடயங்களை இன்றைய நாள் சொல்கின்றது. இன்று வந்து வேர்ல்ட் ஆர்கிடெக்சர் டேயாகவும் கூட இருக்கின்றது. உலக கட்டடக்கலை, அதனை சிறப்பிக்கக்கூடிய ஒரு நாள். எனவே இந்த நிலையில்தான் இந்த கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களை நீங்கள் நடந்து செல்லுகின்ற போதோ அல்லது வாகனங்களில் செல்லுகின்ற போதோ நீங்கள் அதிகம் கவனியுங்கள் என்பதை சொல்லுகின்றது இன்றைய நாள். நாங்கள் போகின்ற பாதைகளில் இரண்டு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய அழகான கட்டடங்கள் எவ்வளவு வெவ்வேறுபட்ட வகையில் வித்தியாசமாக தனித்துவமாக தனித்துவமான கலாச்சார அடையாளங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் உற்று கவனிப்பதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் வந்து சேர்ந்திருக்கிறது. இன்று மட்டுமல்ல, இன்றைக்குமே நாங்கள் அதனை செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக இன்றைய தினத்திலாவது நீங்கள் அந்த ஒரு வழக்கத்தை ஆரம்பியுங்கள் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு சில இடங்களில் உலக அளவிலே அந்த ஒரு சில கட்டடங்கள் வந்து மிக பிரபலமானவையாக இருக்கின்றன. எனவே அதை உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த சிறந்த கட்டடக் கலைஞர்களை கொண்டாடக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் எங்களுக்கு தருகின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்கள் இன்றைய நாளில். அது என்னென்று சொல்லி பார்த்தால் மூளை காய்ச்சல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மெனஞ்சைடிஸ், அதை நாங்கள் அதிகம் அறிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றது இன்றைய நாள். அக்டோபர் 5 தேதி வேர்ல்ட் மெனஞ்சைடிஸ் டே
கடைபிடிக்கப்படுகின்றது. உலக மூளை காய்ச்சல் தினம் என்பதைத்தான் இங்கு நாங்கள் ஞாபகப்படுத்த முடிகின்றது. வேகமாக பரவி மனிதர்களது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அபாயமான நோயின் மீதான கவனத்தை இந்த நாள் கொண்டு வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூளைக்காய்ச்சல் வந்து இந்த விதமான பெரிய முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று தான் ஒருவருக்கு ஏற்பட்டு அது வந்து அவருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அவரது மூளை மற்றும் ஸ்பைன் போன்றவற்றில் அது மிக அதிகமான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் அறிகுறிகள் என்பவை மிக சிறியவையாகவே இருந்திருக்கும். திடீரென்று அவர் நோய்வாய்ப்பட்டவராக மாறிவிடுவார். இது வந்து ஒரு சீரியஸ் இல்னஸுக்கும் கூட வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஒரு சிலருக்கு ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளேயே உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய கடும் ஆபத்தான ஒரு நோயாகவும் கூட இது காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள் மெனிஞ்சைட்டிஸ் தொடர்பாக. எனவே இது எப்படி பரவுகின்றது, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, எப்படி ஆபத்தானது என்று சொல்லி உலக அளவிலே பலர் அறியாமல் இருப்பதன் காரணமாகவும் அதன் ஆபத்து இன்னமும் தொடர்ந்து நீடிக்கின்றது. எனவே இந்த மெனிஞ்சைட்டிஸ் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை இன்றைய நாள் கொண்டு வருகின்றது. அதிலும் யங் சில்ட்ரன் வந்து மிகப்பெரிய ஆபத்திலே இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். சிறு வயதிலே அவர்கள் வந்து மெனிஞ்சைட்டிஸை சந்தித்து அதில் இருந்து மீண்டிருந்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே ஹியரிங் லோஸையோ அல்லது ஹியரிங் ப்ராப்ளம்ஸையோ எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். காது முழுமையாக கேட்காமல் போகலாம் அல்லது அந்த காது கேட்கும் திறன் வந்து குறைவாக இருக்கலாம் என்று சொல்லலாம். அதன் பாதிப்பு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க கூடிய ஒரு பாதிப்பாக அமைந்து விடுகின்றது. எனவே இந்த மாதிரியான ஆபத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் பாதுகாப்பது அவசியமாகின்றது. கனடா மாதிரியான ஒரு சில நாடுகளில் இந்த மெனிஞ்சைட்டிஸுக்கான அந்த வேக்சின்ஸ் வந்து வழக்கமாகவே எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு பாதுகாப்பை பெறுகின்றோம். ஆனால் இன்னமும் பல நாடுகளில் அந்த மாதிரியான நடைமுறைகள் இல்லை. எனவே அங்கெல்லாம் இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த நாள் வந்து முன்னெடுக்கின்றது. தடுப்பூசிகளினால் இந்த மூளை காய்ச்சலுக்கான பாதுகாப்பை பெற முடியும் என்பதையும் சொல்லுகின்றது. இன்றைய தினம் வேர்ல்டு மெனிஞ்சைட்டிஸ் டே என்பதையும் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றோம். 9:34 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
2: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
0: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426 416-788-2426.
4: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விபரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை வேளையில் நேரம் இப்பொழுது காலை 9:47. ஒரு அழகான குட்டி கதை மிக முக்கியமான சிந்தனை எங்களுக்கு தருகின்றது. ஒரு மிக பிரபலமான ஒரு மட்பாண்ட கடை ஒன்று இருக்கின்றதா, அங்கு மிக தனித்துவமாக வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பல சிறிய மட்பாண்டங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு பொருட்களை வாங்குவது சற்று அதிக பணம் படைத்தவர்களால் மட்டுமே முடிந்தொரு விடயமாகவும் இருக்குமே நான் சொன்னால், ஒவ்வொரு சிறிய சிறிய பொருளும் கூட மிக தத்ரூபமாக மிக தனித்துவமான வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டவையாகவும் கூட இருக்கின்றது. சின்னஞ்சிறிய அழகான கிண்ணங்கள், மிக தனித்துவமாக அவை வண்ணம் தீட்டப்பட்டிருக்கின்றன. தண்ணீர் குடங்கள், சமையல் பாத்திரங்கள், மிக மிக அழகான பல அலங்கார பொருட்கள் கண்ணை கவரக்கூடிய வகையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடை அது. அதில் ஒரு தனித்துவமான இடத்தில் ஒரு அழகான பானை, எப்போதும் அந்த கடைக்காரர் வந்து அதனை மிக விரும்பி பார்ப்பாராம். அதை யாராவது ஒருவர் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் அவரிடம் இருக்கின்றது. தனித்துவமாக அந்த பானையை அவர் வடிவமைத்திருக்கின்றார். அதில் தீட்டப்பட்டிருக்கின்ற வண்ணங்கள் வந்து வித்தியாசமாக அந்த பானையின் உருவத்தை மாற்றியிருக்கின்றது. எப்போதுமே கடையை திறக்கின்ற போது அந்த பானையை தொட்டு பார்ப்பது அவருக்கு வழக்கமாக இருக்கின்றது. அதை கையில் எடுத்து அதன் தனித்துவத்தை உணர்ந்து அதன் பெருமையை மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒருவராகவும் கூட அந்த கடைக்காரர் இருக்கின்றாராம். அந்த மாதிரி தான் ஒரு நாள் அந்த பானையை எடுத்து அவர் கையிலே வைத்து தடவி பார்க்கின்றார். அதன் ஓரத்தில் ஒரு சிறிய ஒரு கோடு ஒன்று தெரிகின்றது. அது என்ன என்று சொல்லி அவர் விரலால் இறுக்கமாக தொட்டு பார்த்தபோதுதான் அவருக்கு புரிகின்றது. ஒரு சிறிய பிளவு ஒன்று அதன் பக்கவாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. சின்ன சின்ன ஒரு பிளவு தான் என்று சொல்லி அவர் நினைக்கின்றார். அதை அப்படியே கவனமாக ஓரமாக வைத்துவிட்டு அவர் நகர்ந்து விடுகின்றார். சரி, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சென்று விடுகின்றாராம். அடுத்த நாளும் அந்த பானையை மீண்டும் எடுத்து பார்க்கின்றார். அந்த பிளவு வந்து சற்று இன்னமும் நீளமாக மாறியிருக்கின்றது. அப்போதும் கூட அவர் கவலைப்படவில்லை. அது ஒரு சின்ன ஒரு கோடாகத்தானே இருக்கின்றது, இன்னமும் கூட அதனை பயன்படுத்தலாம் என்று சொல்லி அவர் அதனை புறக்கணித்துவிட்டு, அதாவது அந்த சிறிய பிளவை புறக்கணித்துவிட்டு அங்கு வைத்துவிட்டு சென்று விடுகின்றார். சில நாட்கள் கழிகின்றன. இந்த பானை இப்போது பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் அவரது மனதில் தோன்ற தொடங்குகின்றது. தண்ணீரை ஊற்றி பார்க்கின்றார். முதலிலே ஒரு சிறிய துளி வெளியேறியது. சின்னதாக ஏதாவது ஒரு சீர்படுத்தல் செய்துவிட்டால் அந்த ஒரு பிளவை அடைத்து விடலாம் என்று சொல்லி நினைத்துவிட்டு அதனை செய்யாமல் அங்கேயே வைத்துவிட்டு அவர் போய்விடுகின்றாராம். அடுத்தடுத்த சில நாட்கள் அதன் ஊடாக வெளிவரக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரிக்கின்றது. ஒரு நாள் முழுவதுமாகவே அந்த பானை உடைந்து தண்ணீர் வெளியேறிவிட்டிருக்கின்றது. இப்போது ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை அந்த கடைக்காரர் கற்றுக்கொள்கின்றாரா? சிறியது என்பதன் காரணமாக அதனை நான் ஆரம்பத்திலேயே புறக்கணித்து விட்டேன். அதனை நான் அந்த சின்ன பிளவோடு அது இருக்கின்ற போதே கவனித்திருந்தால் இந்த மாதிரி ஒரு தனித்துவமான பாணியை நான் இழக்க வேண்டியிருக்கவில்லை என்று சொல்லியும் கூட அவர் மனதிலே மிக அதிகமாக கவலைப்படுகின்றார். வாழ்க்கையிலும் சில சிறிய அறிகுறிகள் எப்போதும் இருக்கும். முதலில் அவை சாதாரணமாக எங்களுக்கு தோன்றும் என்று மட்டும் அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லோருக்கும் இப்படித்தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் சமாளிக்கலாம் என்று சொல்லி நாங்களும் கூட பல விடயங்களை கொஞ்சம் புறக்கணித்து கொண்டே இருப்போம். சில சிறிய விடயங்கள் தொடர்ந்து கவனிக்கப்படாமல் போகின்ற போது அது பெரிய பிரச்சனையாக உருமாறி போகலாம் என்பதைத்தான் இந்த ஒரு சிறிய கதையங்களுக்கு சொல்லுகின்றது. சிறிய பழக்கங்கள் பெரிய வாழ்க்கையை உருவாக்கி விடுகின்றன. ஒரு நாளில் ஒரு 5 நிமிடம் தான் வீணாக்க போகின்றேன் என்று சொல்லி ஆரம்பத்திலே நினைக்கலாம். அல்லது ஒரு சின்ன செலவுதானே என்று சொல்லி அதனை நாங்கள் செய்வதற்கு தயங்காமலும் இருக்கலாம். ஒரு சிறிய தாமதம், ஒரு சிறிய பொய், ஒரு சிறிய அலட்சியம், ஒரு சிறிய சோம்பல் என்று சொல்லி தனித்தனியாக பார்த்தால் அவை ஒன்றுமே பெரியதாக தோன்றப்போவதில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த சின்ன சின்ன விடயங்கள் நடக்கின்ற போது எங்களது வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியை அவை திருடி விடக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு வாழ்க்கை முறையாகவே அது மாறி போகலாம். எனவே சின்ன சின்ன செயல்களை, சின்ன சின்ன விடயங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் என்பதைத்தான் இங்கு கூறுகின்றார்கள். இந்த சிந்தனையின் மூலமாக அவைதான் மெதுவாக உங்களது வாழ்க்கையின் வடிவத்தையே மாற்றி அமைத்து விடுகின்றன. இதே மாதிரிதான் எங்களது உடல் எங்களுக்கு சொல்லக்கூடிய சிறிய அறிகுறிகளையும் நாங்கள் புறக்கணித்து விடக்கூடாது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சின்ன சோர்வு, அது சும்மா ஒரு சோர்வு தானேன்னு சொல்லி நாங்கள் அதனை கடந்து விடுகின்றோம், அல்லது அதனை கவனிக்காமல் தொடர்ந்து அந்த சோர்வினை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களையே செய்து விடுகின்றோம். ஒரு சிறிய தூக்க குழப்பம், ஒரு ஆற்றல் குறைவு, தொடர்ச்சியான ஒரு அசௌகரியம், இவற்றை எப்போதுமே பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் தள்ளி விடுவது வந்து நல்ல
பழக்கம் அல்ல. எங்களது உடல் ஒரு கருவி அல்லாது உங்களது வாழ்க்கையின் அடித்தளம். அதை கவனிப்பது பலவீனம் அல்ல, ஒரு பெரும் பொறுப்பு என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதே மாதிரி தான் மனமும் கூட சின்ன சின்ன அறிகுறிகளை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் மனம் சோர்வாக இருப்பது இயல்பாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து ஒரு சில நாட்கள் எதிலும் ஆர்வம் இல்லாமல் இருத்தல், எப்போதுமே ஒரு எரிச்சல் படக்கூடிய ஒரு மனநிலை, கவலை மனதுக்குள் நிறைந்திருப்பது மாதிரியான ஒரு உணர்வு, மனிதர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு உணர்வு, எதையும் செய்ய முடியாதது போல எங்களது மனதுக்குள் நாங்கள் ஒரு பலவீனமானவர்கள் மாதிரி எங்களுக்கு தோன்ற தொடங்குதல். இந்த மாற்றங்கள் வந்து தொடர்ந்திருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் புறக்கணிக்கவே கூடாது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் அடுத்தடுத்த உதவிகளை பெற்றுக்கொள்ளுதலின் மூலமாகத்தான் இந்த மாதிரியான மனசிக்கல்களிலிருந்தும் நாங்கள் விடுபட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எல்லா விடயத்திலும் நாங்கள் சிறிது என்று சொல்லி இதனையும் புறக்கணித்து விட முடியாது. அந்த சிறிது தொடர்ச்சியாக நிகழுமாக இருந்தால் அது பெரிதாக மாறக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விடயம் வந்து ஒரு பெரும் சிக்கலை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்ப விடயமாக இருக்கலாம். பிறகு செய்வேன், நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம், நேரம் கிடைக்கின்ற போது செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து சாதாரணமானவையாக தோன்றலாம். ஆனால் பெரும் சிக்கல்களை அவை தொடர்ந்து எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். பலரது கனவுகள் தோல்வியடைந்தமை வந்து திறமை இல்லாததன் காரணமாக அல்ல, தொடக்கம் தொடர்ந்து தள்ளி போனதினால் இருக்கலாம், அல்லது சரி செய்யப்பட வேண்டிய விடயங்கள் எப்போதுமே சரி செய்யப்படாமல் இருந்திருப்பதன் காரணமாக இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக சின்ன சின்ன விடயங்களை எப்போதும் நீங்கள் தொடர்ந்து கவனித்தல் அவசியம் ஆகின்றது. வாழ்க்கையின் ஒரு ஆழமான உண்மை, பெரிய பிரச்சனைகள் வந்து பல நேரங்களில் ஒரே நாளில் உருவாக்குவதில்லை. சிறிய சிறிய அறிகுறிகள் அங்கிருக்கலாம், சிறிய சிறிய அலட்சியங்கள் இருக்கும், சிறிய சிறிய தள்ளிப்போடல்கள் அங்கிருக்கும், சிறிய சமரசங்களும் கூட அங்கு இருக்கும். இவை எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் ஒரு நாள் ஒரு பெரிய விளைவை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் உருவாக்குவதில்லை. சிறிய முயற்சிகள், சிறிய பழக்கங்கள், சிறிய சேமிப்புகள், சிறிய கற்றல்கள், சிறிய முடிவுகள், அவை சேர்ந்துதான் ஒரு பெரிய வெற்றியை எங்களுக்கு உருவாக்கி தருகின்றன. எனவே எப்போதுமே சின்ன சின்ன விடயங்களை அதிகம் கவனியுங்கள். அவை எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவையாக இருக்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனை என்று சொல்லுகின்றது. 9:54 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் காலை 10 மணி. ஈஸ்டெஃபம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை பொழுதில் ஈஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அளிக்கலாம். ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை இன்றைக்கு மாதிரி தான் நாளைக்கும் இருக்கும். எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதை தான் இங்கு தெரிவிக்கின்றார்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு நாள் மிக பிரகாசமாக ஆரம்பித்திருக்கின்றது. மெல்லிய குளிருடன் கூடிய ஒரு நிலைமையும் தொடர்கின்றது. இப்போதும் 11.5 தான் வெப்பநிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 9 டிகிரி செல்சியஸ் தான் இந்த வேளையிலும் கூட உணரப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இன்று பிற்பகல் வேளையில் கொஞ்சம் காற்றின் வேகம் வந்து அதிகம் இருக்கும். காற்று அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமைகளை எதிர்வு கூறுகின்றார்கள். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு 15 இருக்குமாம். 13 தான் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய இரவு பொழுது இன்னும் அதிக குளிரை எங்களுக்கு தர போகின்றது. 4 வெப்பநிலை சரிந்து 1 டிகிரி செல்சியஸையே நாங்கள் உணரப்போகின்றோம். பூஜ்ஜியத்தை அண்மித்த ஒரு உணர்நிலை இன்றைய தினம் வர இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். 6:51 சூரியன் மறைந்துவிடும். அதுவரைக்கும் நிறைந்த வெளிச்சத்தை இன்று நாங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம். வெளிச்சமான பகல் பொழுது இருக்கும். மெல்லிய குளிருடன் கூடிய நிலைமையும் தொடர்ச்சியாகவே இருக்கப் போகின்றது இன்றைக்கு. நாளைக்கும் இன்று போலத்தான் இருக்கும் வெப்பநிலை. 14 வெப்பநிலையாக இருக்கும். 13 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். நாளைய நாள் செவ்வாய்க்கிழமையில் சூரிய வெளிச்சம்தான் பிரதானமாக நிறைந்திருக்க போகின்றது. நாளைய தினத்திலும் கூட புதன்கிழமை மீண்டும் வெப்பநிலை உயர்கின்றது. 20 வெப்பநிலை உயர்ந்து 21 நாங்கள் உணர இருக்கின்றோம். புதன்கிழமை வாரத்தின் நடுப்பகுதியில் வெப்பநிலை உயர்வு, சூரிய வெளிச்சமும் முகிலம் இணைந்திருக்கின்ற பகல் பொழுது இருக்கும் புதன். வியாழக்கிழமை பிரதானமாக வெயில், 17 வெப்பநிலை, 16 உணரப்படும். வெள்ளி 17 தான் வெப்பநிலை, 16 தான் உணரப்போகின்றோம். வெயிலோடு தான் அதிகம் நாங்கள் காலை பொழுது இது பார்க்கலாம். மதிய பொழுதிலும் வெளிச்சம்தான் அதிகமாக இருக்கும். ஆனால் மாலை பொழுதில் மெல்லிய மழைத்தூரல் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை. வீக்கெண்டை பார்த்தால் 2 சூரிய வெளிச்சம் தான் சொல்லப்படுகின்றது. ஒரு மிதமான வெப்பநிலையில் நிலவக்கூடிய நிலைமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து 20 தாண்டிய வெப்பநிலை உணர்நிலை இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 10:02. கனடாவின் ஒரு சில பகுதிகள், அதிலும் குறிப்பாக நொதர்ன் கனடாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த சீசனுக்கான முதல் -20 நேற்றைய தினம் சந்தித்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை முதல் தடவையாக இந்த சீசனுக்கு பதிவாக இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வந்து இப்போது வெளியிடப்படுகின்றன. அதே நேரம் இந்த ஆண்டின் முதல் அதிகாரப்பூர்வமான -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து வழக்கத்திலும் சற்று தாமதமாகத்தான் அந்த பகுதியில் வந்து பதிவாகி இருக்கின்றதா. அது வந்து வடக்கு பகுதிகள், கனடாவின் வடக்கு பகுதிகள், தொலைதூர வடக்கு பகுதிகளாக இருக்கின்ற 2 இடங்கள் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய நாள் 4 ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த 2 பகுதிகளிலும் காலை பொழுதின் குறைந்த வெப்பநிலையாக இந்த -20 டிகிரி செல்சியஸ் இந்த சீசனில் முதல் தடவையாக பதிவாகி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எந்த இடங்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், யூகானில் இருக்கக்கூடிய மார்கரெட் பிளேக், அதில்தான் நேற்றைக்கு வந்து முதலாவதாக இந்த அதிக பட்சம் குறைந்திருக்கக்கூடிய -22 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கின்றதாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். யூகோனின் டாசன் சிட்டியில் இருந்து ஒரு 275 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மார்கரெட் லேக். அங்குதான் -22 டிகிரி செல்சியஸ் நேற்றைய தினம் காலை இப்பொழுதில் பதிவாகி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சீசனின் கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் என்று சொல்லித்தான் நேற்றைய நாளின் அந்த ஒரு குறைந்த வெப்பநிலை அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 2 பகுதி இதென்று சொல்லி பார்த்தால் இந்த நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ், அங்கிருக்கக்கூடிய மவுல்ட் பே என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கு வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் -20 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சரியாக சொல்வதாக இருந்தால் -20.9 டிகிரி செல்சியஸை இந்த மவுல்ட் பே பகுதி வந்து நேற்று பதிவு செய்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. காரணம் யார் என்று கேட்டால் அதுக்கு வந்து ஆர்டிக் ஏரித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். துருவப்பகுதியில், இந்த ஆர்டிக் துருவப்பகுதியில் இருந்து வீசக்கூடிய அந்த குளிரான காற்று தான் இந்த இடங்களுக்கான வெப்பநிலையை குறைத்திருக்கின்றதாம். ஆனால் வழக்கத்திலும் பார்க்க சற்று தாமதமாகத்தான் இந்த வெப்பநிலை குறைந்திருக்கின்ற நிலைமை இந்த 2 பகுதிகளிலும் நிகழ்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 2023 பிறகு கனடாவில் நாங்கள் சந்திக்கக்கூடிய முதல் -20 வெப்பநிலை பதிவுகளில் இதுதான் மிக தாமதமான ஒரு பதிவாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு
தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த வருடம் வந்து ஒரு செப்டம்பர் மாதத்தின் நிறைவில் இந்த மாதிரியான வெப்பநிலை பதிவாகி இருந்ததா? முதலாவதாக கடந்த வருடம் வந்து செப்டம்பர் 29 தேதி நுணவுற்றில் இந்த -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இந்த சீசனுக்கு பதிவாகி இருந்தது. 2024 ஆண்டில் செப்டம்பர் 27 தேதி தான் யுரேக்காவில் இந்த வெப்பநிலை பதிவாகி இருந்ததாம். ஆனால் இந்த முறை அக்டோபரின் 4 தேதிதான் முதல் தடவையாக -20 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கின்றது இந்த சீசனுக்கு என்பதை தான் இங்கு காலநிலை வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். 10:05 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது.

0: The station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்ண

0: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
3: MJS Gold House
4: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
3: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square Mall. MJS 416-299-1630.
3: MJS Gold House
4: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
5: Soul Solutions Foot Clinic. நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம் 905-471-4000.
6: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
7: பூவே பூவே பெண் பூவே,
6: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

10:19 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருமூர்த்தி திரைப்பட பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் இன்றைக்கு இந்த பொழுதில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2026 மருத்துவத்துறைக்கான நோபல் பிரைஸ் இன்றைக்கு 3 விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மருத்துவத்துறைக்கான 12 million ஸ்வீடிஷ் குரோனர் பிரைஸை அந்த 3 விஞ்ஞானிகளும் சமமாக பங்கிட இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இன்றைய தினம் இந்த 3 சயின்டிஸ்டும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், லைட் கேட்டட் அயன் செல்ஸ் மற்றும் ஆப்டோஜெனட்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான புதிய கண்டுபிடிப்புகளையும் கூட அவர்கள் செய்ததுக்கு தான் இந்த பரிசு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹோவர்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்திருக்கக்கூடிய கார்ல் டெசோரத் அவருக்கு அந்த பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்த நபர் யாருன்னு சொல்லி பார்த்தால், பெர்லினின் ஹம்போல்ட் யூனிவர்சிட்டி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய விஞ்ஞானி பீட்டர் ஹேஜ்மேன் அவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. 3வது நபர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வார்பர்க் அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஜோர்ஜ் நாகல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஞ்ஞானி. எனவே இந்த 3 பேரும் தான் இந்த 12 million ஸ்வீடிஷ் குரோனரை சமமாக பகிர்ந்து கொள்ள போகின்றார்கள். இந்த ஒளி கட்டுப்படுத்தப்பட்ட அயன்ஸ் சேனல்ஸை அவர்கள் கண்டுபிடித்தமைக்கும், ஆப்டோஜெனட்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தின் உருவாக்கத்திற்கும் அவர்களது கண்டுபிடிப்புகள் வழிவகுத்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு இந்த பிரைஸ் இன்றைக்கு திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் இருக்கக்கூடிய அந்த நோபல் அசம்பிளி தான் இன்றைக்கு இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த டிஸ்கவரி என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால், இதற்கு ஆரம்ப அடிப்படையில் முதல் ஒரு கண்டுபிடிப்பை செய்தவர் யாருன்னு சொல்லி பார்க்கின்ற போது ஹேஜ்மேன் இவர் தானாம் முக்கியமாக ஒரு முதல் கண்டுபிடிப்பை செய்திருந்தார். ஒரு பச்சை பாசி, ஒரு க்ரீன் அல்கா ஒன்று, அதன் பேர் என்னென்னு சொல்லி பார்த்தால் கிளாமைடோமோனஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு க்ரீன் அல்கா. இது வந்து ஒளியை நோக்கி நீந்தி செல்வதை அவர் சரியாக கண்டுபிடித்தார். எப்படி அது நீந்தி செல்கின்றது என்பது தொடர்பாக அவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த கிரீன் அல்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்புள்ளி, ஐஸ்பாட், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி உணர்திறன் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புரதம், அது என்ன செய்கின்றது என்று சொன்னால், அது பெறக்கூடிய அந்த ஒளியை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுகின்றது. எனவே இதன் காரணமாகத்தான் அந்த பாசி வந்து ஒளியை நோக்கி நீந்துகின்றது என்று சொல்லி ஹேஜ்மேன் வந்து முதலாவதாக கண்டுபிடித்திருந்தார். அதுக்கு பிறகு நாகல் மற்றும் ஹேஜ்மேன் இந்த 2 பேரும் இணைந்து அந்த புரோட்டீன் என்ன என்று சொல்லியும் கூட அவர்கள் அடையாளப்படுத்தியிருந்தார்கள். அதுதான் இந்த சேனல் ரோ டாப்சின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புரோட்டீன். அதுதான் அந்த ஒளியை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுகின்றது என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். இந்த தவளைகளின் எக்ஸல்ஸ், அதில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில் அந்த புரோட்டீன் வந்து அடையாளம் காணப்பட்டதா. அந்த புரோட்டீனுக்கு வந்து ப்ளூ லைட்டை அவர்கள் கொடுத்த போது அது வந்து அயன்ஸை அல்லது சார்ஜ் பார்ட்டிகல்ஸை வெளியிட்டது என்று சொல்லியும் கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்திருந்தது. எனவே அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த ஆய்வு வந்து எடுத்து செல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அதே ஜோடி, அதாவது நாகல் மற்றும் ஹேஜ்மேன், இந்த 2 பேரும் இணைந்து செய்திருக்கக்கூடிய மேலதிகமான ஆய்வில் அந்த புரதங்களில் ஒன்றுக்கான மரபணு வழிமுறைகள் வந்து மனித அல்லது எலியின் சிறுநீரக செல்களில் செலுத்தப்பட்ட போது அந்த செல்கள் வந்து ஒளி உணர்திறன் கொண்டவையாக மாறின என்பதையும் கூட அந்த ஜோடி வந்து இணைந்து கண்டுபிடித்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த நிலையில்தான் இந்த ஒரு கண்டுபிடிப்பை இன்னும் ஒரு படி மேலே இந்த டெய்சரோத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3வது விஞ்ஞானி கொண்டு சென்றிருந்தார் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த எலிகள் அவற்றை பயன்படுத்தி தான் அவர் அந்த ஆய்வை செய்திருக்கின்றார். அவற்றின் அந்த நரம்பு செல்களில் சேனல் டோடாப்சின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புரோட்டீனுக்கான அந்த மரபணுவை செலுத்துவதன் மூலம் ஒளியை பயன்படுத்தி அவற்றில் மின் சமிக்ஞைகளை உருவாக்க முடியும் என்று சொல்லி
அவர் நிரூபித்திருந்தாராம். எனவே இந்த மூன்று விஞ்ஞானிகளுமே இந்த ஆய்வில் தொடர்ச்சியான முயற்சிகளை செய்து அடுத்தடுத்த கட்டத்தில் வெற்றி பெற்றுத்தான் இப்போதைய இந்த ஒரு முக்கியமான மருத்துவ பயன்பாட்டுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆய்வின் அடிப்படையில் ரியல் வேர்ல்டு இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும் என்று சொல்லியும் கூட அவர்கள் நிரூபித்து ஒரு புதிய மருத்துவத்தை உருவாக்கியிருந்தாராம். ஆப்டோஜெனடிக் தெரப்பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய மருத்துவ முறை இப்போது பயன்படுத்தத்தக்க வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மூன்று பேரும் தான் அதற்கு ஆரம்ப ஆய்வுகளை செய்து பல விடயங்களை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்போது இந்த ஆப்டோஜெனடிக் தெரப்பியின் மூலமாக ஒரு விதமான ஒரு நோயின் காரணமாக பார்வையை இழந்த ஒரு மனிதருக்கு பகுதியளவில் பார்வை மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எங்களது கண்களில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டினா, அதில் இருக்கின்ற லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்கின்றது, ஒளி உணர்திறன் கொண்டிருக்கக்கூடிய அந்த கலங்கள், அதை சேதப்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நோய். இதன் காரணமாக அந்த மனிதருக்கு வந்து முழுமையாகவே பார்வை இழக்கப்பட்டிருந்ததாம். எனவே அவருக்கு இப்போது இந்த ஆப்டோஜெனடிக் தெரப்பியை கொடுத்து அவரது பார்வையை வந்து பகுதியளவிலே மீட்கக்கூடியதாகவும் கூட இருந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த ரியல் வேர்ல்டு இம்ப்ளிகேஷனும் இப்போது வெற்றி அளித்திருக்கின்ற நிலையில் தான் இந்த மூன்று பேருக்கும் இன்றைக்கு மெடிசினுக்கான 2026 நோபல் பிரைஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். 10:25 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
3: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வல்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
5: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-48-647-302-5748-camsonics.com.
6: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க்.ca.
7: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகல விதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்
7: 416-461-6401.
8: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221-7775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோட்கேஜிற்கும் KM Business Solutions, 6475221775. KMBusiness.ca.
2: Leica Production, சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 தேதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
9: Sigma is an action adventure film.
10: Abba, bye marba, solid ba.
9: Filled with a lot of new fresh elements.
11: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
9: Like heist, treasure hunt.
12: Inoru kodi.
13: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
2: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
14: Audience ku enna theviyo adu pannu
2: Sigma.
15: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:47 நிமிடமாக இருக்கின்றது. ரஷ்யாவின் சைபீரியா அங்கிருக்கக்கூடிய ஒரு பிளேக் நோய் தொடர்பான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்யக்கூடிய ஒரு லபோரட்டரி ஒர்க்கர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றமை இப்போது அந்த தொற்று வந்து அந்த பகுதிகளில் பரவி இருக்கலாமோ என்ற ஒரு அச்சத்தை தூண்டியிருப்பதாகத்தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. சைபீரியாவில் தான் இருக்கக்கூடிய ஒரு கொள்ளை நோய் ஆராய்ச்சி நிறுவனம் அங்கு பணிபுரியக்கூடிய ஒரு ஆய்வக ஊழியர் ஒருவர் தான் நோய்வாய்ப்பட்டு வெளியிலே வெளியிடப்படாத சூழ்நிலைகளில் உயிரிழந்ததை தொடர்ந்துதான் இப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுகாதார அதிகாரிகள் பலரை தனிமைப்படுத்தியதோடு பல்வேறுபட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்த சைபீரியாவின் அந்த ஆய்வு நிறுவனம் இருக்கக்கூடிய இர்கட்ஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரீஜனில் செய்து வருவதாகவும் இந்த தகவல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. இந்த மரணம் என்பது சமூக ஊடகங்களில் ஒரு பொது சுகாதாரம் தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் நிலைமை வந்து கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்று சொல்லி ரஷ்ய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருப்பதையும் இங்கு பார்க்க முடிகின்றது. சைபீரியாவில் வந்து இந்த கொள்ளை நோய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிளேக் அது வந்து பரவலாக காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். முதல் தடவையாக மனிதர்களுக்கு இந்த கொள்ளை நோய் தொற்றியிருக்கக்கூடிய சான்றுகளும் இங்குதானாம் கிடைத்திருக்கின்றன. மனித வரலாற்றிலேயே இந்த ப்ரீ ஹிஸ்டோரிக் ஹியூமன் அவுட் பிரேக் இங்குதான் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லித்தான் வரலாறு கூறுகின்றது. சைபீரியாவை பொறுத்தளவில் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். யர்சினியா பெஸ்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்டீரியம் தான் இந்த பிளாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கொள்ளை நோயை ஏற்படுத்துகின்றது. இது சைபீரியாவின் பரந்த காட்டு பகுதிகளில் வாழக்கூடிய சிறிய காட்டு பாலூட்டிகளிடம் அதிகம் அது காணப்படுகின்றதாம். அந்த ஸ்மால் வைல்ட் மேமல்ஸில் மட்டுமல்லாமல் அவற்றில் வாழக்கூடிய இந்த உண்ணிகள் மாதிரியான அந்த தெள்ளுப்பூச்சிகள் மாதிரியான அந்த உண்ணிகள் போன்றவற்றிலும் கூட இந்த பாக்டீரியம் வந்து அதிகம் இருக்கின்றதாம். இவர்களிடமிருந்துதான் இந்த விலங்குகளிடமிருந்துதான் மனிதர்களுக்கு அது முதலில் பரவியிருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு நம்பப்படுகின்றது. ஆனால் இப்போது வந்து இந்த கொள்ளை நோயை கட்டுப்படுத்துவதற்கு எடுத்திருக்கக்கூடிய பல கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் காரணமாக ரஷ்யர்கள் இந்த பிளாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோயினால் பாதிக்கப்படுவது என்பது மிக மிக அரிதான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பிளாக் நோயின் பாதிப்புகள் அவதானிக்கப்படுகின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்படுகின்றது. சைபீரியா மற்றும் தூர கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த எஸ்க் சொல்லப்படக்கூடிய கொள்ளை நோய் தடுப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு 28 வயதான பெண் தானாம் உயிரிழந்திருந்தார். அவரது பேரையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் வந்து திடீரென்று நோய்வாய்ப்பட்டதாகவும் நிமோனியாவின் காரணமாகவும் அவர் அதுக்கு பிறகு உயிரிழந்தார் என்று சொல்லியும் கூட அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு என்ன காரணத்தினால் நிமோனியா ஏற்பட்டது என்பது தொடர்பாகவும் கூட எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில்தான் அவரது மரணம் தொடர்பாக சோசியல் மீடியாஸில் நிறைய தகவல்கள் பரப்பப்பட்டனவா. அந்த ஆய்வகத்தில் அவர் பணிபுரிந்த போது உயிருள்ள அந்த பாக்டீரியாஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் டியூப் ஒன்றை அவர் தவறுதலாக கீழே விழவிட்டிருந்தார். இதன் காரணமாக அது உடைந்ததில் அந்த ஒட்டுண்ணிகள் அவருக்கு அந்த பாக்டீரியாஸ் அவருக்கு பரவி இருக்கின்றது என்று சொல்லித்தான் நாம் சமூக ஊடகங்களில் நிறைய தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தன. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக ரஷ்யாவின் சுகாதார கண்காணிப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ரோஸ்போ ட்ரெப்னாஸ்டார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இதுவரைக்கும் இந்த ஆய்வகத்தில் இந்த மாதிரி இந்த பதஜன்ஸை கையாளக்கூடிய பகுதியில் எந்த விதமான ஒரு ஆக்சிடென்ட்ஸும் நிகழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் எதுவும் தங்களிடம் இல்லை என்று சொல்லி அந்த சுகாதார கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருந்தாலும், அந்த அமைப்பின் தலைவர் கடந்த வார இறுதியில், அதாவது நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய தினம் அங்கு வந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கையும் கூட அவர் நடத்தியிருக்கின்றார் என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இறந்த பெண்ணோடு தொடர்பில் இருந்திருக்கக்கூடிய
பலர் வந்து இப்போது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் அவர் உயிரிழந்திருந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையின் சில பகுதிகள் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளும் கூட இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அலுமினியம் பிளான்ட் ஒன்றும் கூட தனது தொழிலாளர்களை முகக்கவசம் அணியுமாறு வலியுறுத்தி இருப்பதாகவும் அங்கிருந்து இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் சுகாதார அதிகாரிகள் வந்து மக்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி ஒரு வேண்டுகோளையும் கூட முன்வைத்திருக்கிறார்கள். அவரது மரணம் அவரது பணியோடு தொடர்புடையது என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவர் வேறு விதமாக நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் என்று சொல்லித்தான் அவர்கள் அதற்கான காரணங்களையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே காரணம் தெரியாத நிலையில் தான் நிமோனியாவின் காரணமாக அந்த பெண் இறந்திருக்கின்றார். இருந்தாலும் கூட நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் அந்த கொலை நோய் தடுப்பு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கி வருகின்றோம். அதே நேரம் அவர்களை பரிசோதித்து வருகின்றோம் என்று சொல்லியும் கூட அந்த பகுதியின் இந்த ஆளுநரும் கூட தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நிலைமை போதும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. இந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்திருக்கக்கூடிய அனைவருமே அடையாளம் காணப்பட்டு அவர்கள் பரிசோதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லியும் அந்த தகவல்களை ரஷ்யாவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பிளாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய் வந்து எங்களது மனித உடலில் மூன்று வடிவங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதாம். அதில் ஆபத்தானது வந்து இந்த நிமோனிக் பிளாக் என்று சொல்லப்படக்கூடிய எங்களது சுவாச பாதையை பாதிக்கக்கூடிய அந்த தொற்றாக இருக்கின்றது. எங்களது சுவாச பையில் தொற்று ஏற்பட்டு அதன் மூலமாக அது இலகுவாகவே இனியவர்களுக்கும் கூட பரவி விடுகின்றதா. இந்த ஒரு நோயாளி ஒருவர் தும்முகின்ற போதோ இருமுகின்ற போதோ அவரால் வெளியிடப்படக்கூடிய அந்த தொற்றுக்குள்ளான அந்த நீர்த்துளிகள் வெளியிலே பரவுகின்ற போது அது இலகுவாகவே மற்றவர்களிடம் தொற்றி விடுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றமை விரைவாக கண்டறியப்பட்டால் ஆன்டிபயோட்டிக்ஸை பயன்படுத்தி உடனடியாகவே சிகிச்சை கொடுக்க முடியும். ஆனால் சிகிச்சை ஆரம்பத்தில் கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றிலிருந்து ஒரு 6 நாட்களுக்குள் அந்த மனிதருக்கு அது பெரும்பாலும் உயிரிழப்பை ஏற்படுத்தி விடுகின்றது என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:54.

நிறம் காலை 11 மணி ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்கலாம். 416-842-4212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். 13 இப்போதைய வெப்பநிலை, 10 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருக்கின்றது, எனவே சூரிய வெளிச்சம் அதிகம் நிறைந்திருக்கின்றது. இதே மாதிரி தான் இன்று மிக வெளிச்சமான ஒரு பகல் பொழுது தொடர்ந்து இருக்கும். வெப்பநிலை உயர்வு பெரிய அளவில் ஏற்பட போவதில்லை. இன்றும் நாளையும் சற்று அதிக குளிர்தான் இருக்கப் போகின்றது. 15 வரை வெப்பநிலை உயர்ந்திருக்கும். 13 பிற்பகல் வேளையில் கூடிய ஒன்றிலையாக நாங்கள் இன்று உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஒரு 12 மணிக்கு தான் இந்த 13 டிகிரி செல்சியஸ் உணரப்படுமாம். அதுக்கு பிறகு பிற்பகலில் ஒரு 12 டிகிரி செல்சியஸ் தொடர்ச்சியாகவே உணர்நிலை இருக்கும் ஒரு சில மணி நேரத்திற்கு. இரவு அதிக குளிரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய நிலைமைகள் எதிர்கூறப்படுகின்றன. 4 வெப்பநிலை சரிந்து 1 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே கிட்டத்தட்ட அந்த 0 டிகிரி செல்சியஸை அண்மித்த உணர்நிலை இருக்கும். இதன் காரணமாக இப்போது சுற்றுச்சூழல் கனடா ஒரு முக்கியமான எல்லோ அட்வைசரி ஒன்றை ஃபிரோஸ்ட் தொடர்பாக விடுத்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நியர் ஃப்ரீசிங் மார்க்கே இன்றைய இரவின் வெப்பநிலை அண்மிக்கின்றது. அந்த நிலை வந்து நாளைக்கு காலையிலும் தொடர்ச்சியாகவே இருக்கும். சமருக்கு நாங்கள் வெளியிலே வைத்து பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் எல்லாமே இந்த வெப்பநிலையின் காரணமாக பாதிக்கப்படலாம் என்பதைத்தான் இங்கு நினைவூட்டுகின்றார்கள் சுற்றுச்சூழல் கனடா. இதற்காக இன்றே ஒரு மஞ்சள் எச்சரிக்கையை இந்த ஃப்ரோஸ்ட் தொடர்பாக இன்று இந்த பொழுதில் விடுத்திருக்கின்றது. அதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த நீங்கள் மிக தொடர்ந்து பல ஆண்டுகளாக வைத்து பராமரிக்கக்கூடிய அந்த தாவரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அவற்றை உடனடியாகவே நீங்கள் உள்ளுக்குள் வைத்தாக வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒரு அட்வைசரியின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வெப்பநிலை நியர் ஃப்ரீசிங் மார்க்கை அண்மிக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் அது தாவரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த எச்சரிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு பகல் வேளை சூரிய வெளிச்சம் இருக்கும், குளிரும் தொடர்ந்திருக்கும். அதே நேரம் காற்று பலமாக வீசக்கூடிய சாத்தியங்களும் தென்படுகின்றன. இன்னும் ஒரு சில மணி நேரம் இந்த காற்று வேகமாக வீசக்கூடிய நிலைமைகளையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். 6:51 சூரியன் என்று அஸ்தமிக்கும். நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லி பார்த்தால் நாளைக்கும் அதிக வெளிச்சத்துடன் தான் பகல் பொழுதை எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை இன்று போலதான் 14 உயர்ந்து 13 உணரப்படும். காலை பொழுதுதான் 1 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். அதுக்கு பிறகு வரப்போகின்ற புதன்கிழமை நல்ல ஒரு வெப்பநிலை உணர்நிலை எங்களுக்கு மீண்டும் கொண்டு வருகின்றது. 20 வெப்பநிலை உயர்ந்து 21 நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சத்தை முகில் கூட்டங்களையும் சேர்த்து காணலாம். வியாழக்கிழமை 17-16 உணரப்படும். பிரதானமாக வெயில் காலையில் இருக்கும், அதுக்கு பிறகு வெயில் இருக்கும். இருந்தாலும் இடையில் மழை கொஞ்சம் வந்து போகலாம். வெள்ளிக்கிழமையும் கூட மழைக்கான வாய்ப்புகளை மதிய பொழுதும் மாலை பொழுதும் கொண்டிருக்கின்றது. காலை மதியம் சூரிய வெளிச்சம் இணைந்திருக்கும். 17 வெப்பநிலை 16 வெள்ளிக்கிழமையில் நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் இப்போது தெரிவிக்கப்படுகின்றன. எரிபொருள் விலை இன்று போலதான் நாளைக்கும் இருக்கும். மாற்றம் ஏதும் ஏற்பட போவதில்லை என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஃபால் சீசன் ஆரம்பித்து நிலைமைகள் வழியில் மாறுகின்றன நிறையவே. அதே நேரம் ஃபால் என்று சொன்னாலே இந்த பம்ப்கின் ஃபெஸ்டிவல்ஸும் கூட பல இடங்களிலும் நடத்தப்படுவது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஒரு பெரிய ஒரு பம்ப்கின் போட்டி ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மிக பிரம்மாண்டமான பம்ப்கின் கான்டெஸ்ட் வந்து நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஒரு போட்டியில் கெர்ட்ரூட் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருந்த ஒரு பூசணிக்காய் 1485 எடை கொண்டதாக அளவிடப்பட்டு முதல் பரிசை அது தட்டி சென்றிருக்கின்றதாம். கிலோகிராம்ஸிலே பார்த்தோம் என்று சொன்னால் 673.58 கிலோகிராம்ஸ் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கெர்ட்ரூட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பம்ப்கின் தான் முதல் பரிசை பெற்றிருக்கின்றது. ஆனால் இன்னொரு விடயம் ஒன்று சொன்னால் செகண்ட் ப்ரைஸை பெற்றிருக்கக்கூடிய அந்த பூசணிக்காய் வந்து வெறும் 1 பவுன் தானாம் அந்த முதல் பரிசை பெற்ற பூசணிக்காயிலும் பார்க்க குறைவாக இருந்திருக்கின்றது. 1484 பவுன்ஸாக அந்த செகண்ட் ப்ரைஸ் அதனை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு பம்ப்கின் அளவிடப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பம்ப்கின் எடை போட்டிகள் வந்து கிரேட் பம்ப்கின் காமன்வெல்த்
அதனால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு ரூல்ஸை தான் நாம் ஃபாலோ பண்ணுகின்றன என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கிரேட் பம்ப்கின் காமன்வெல்த் வந்து உலக அளவிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 800 போட்டிகளை நடத்துகின்றது. அதன் செட் ஆஃப் ரூல்ஸ் அதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 8 கேட்டகரிஸில் வந்து தரவுகள் பேணப்படுகின்றன என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் பெரிய பூசணிக்காய், அதற்கான ஒரு தனித்துவமான போட்டி இருக்கும். ஜாயண்ட் ஸ்குவாஷ் எது என்று சொல்லியும் கூட அளவிடுவார்கள். அதை தாண்டி இந்த நீளமான கோட் எது என்று சொல்லியும் கூட அளவிடப்படுகின்றதாம். புடலங்காய் மாதிரியான அந்த காய்கறிகளும் அதில் எது நீளமானது என்று சொல்லி அளவிடக்கூடிய அந்த சுரைக்காய் தொடர்பான போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. அதே நேரம் வாட்டர்மெலனும் பெரியதாக இருக்கக்கூடியது அளவிடப்படுகின்றது இந்த கிரேட் பம்பின் காமன்வெல்த் அதன் ரூல்ஸின் அடிப்படையில் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடத்தப்பட்டிருந்த அந்த ஒரு எடை போடும் அந்த போட்டியில் 6485 பவுண்ட் கொண்டிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பூசணிக்காய் முதல் பரிசை பெற்றிருக்கின்றது. 11:06 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: Lakme Home Sing, Garden Suite, மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட்ஸ்

0: மாத்திரமே. முதல் மூன்று வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario லைசன்ஸ் பில்டர் வித் Tarion வாரண்டி. Lakme ஹோம் சிங், 416-788-2426.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures, 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
1: VJ Productions, விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி. மக்கா லாய் லாய், ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி October 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகுங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் East FM 102.7.

0: நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை பொழுதில் நேரம் இப்பொழுது காலை 11:19
1: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 EastFM.ca
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
3: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374 416-412-7374
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் ரெப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

நீண்ட நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:27 ஆகியிருக்கின்றது. இந்த ஆண்டிற்கான COP31 என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் வந்து அடுத்த மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. நவம்பர் 9 தொடக்கம் நவம்பர் 20 வரைக்கும் அந்த உச்சி மாநாடு நடத்தப்பட இருக்கின்றது. இந்த முறை வந்து 2 வந்து ஹோஸ்ட் கண்ட்ரீஸாக இருக்கின்றன. அதில் முக்கியமாக வந்து துருக்கி பல சந்திப்புகளை அல்லது பல கான்ஃபரன்சஸை அது நடத்த இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மாநாட்டில் நடத்தப்பட போகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான கிரீன் ட்ரேட் ஃபேரையும் கூட அதுதான் ஒழுங்கமைப்பு செய்கின்றது. இந்த நிலையில் இந்த பாரிய பசுமை வர்த்தக விழாவையும் அது நிகழ்த்துவதன் மூலமாக பெரிய அளவிலே முழுமையான பொறுப்பை துருக்கிதான் ஏற்றுக்கொள்ளப் போகின்றது. இருந்தாலும் இந்த 200 கலந்து கொள்ளக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளின் பிரசிடெண்டாக ஆஸ்திரேலியாவின் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி ஆல்பனீஸ் வந்து இருக்கப் போகின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர் தான் பிரசிடெண்ட் ஆஃப் நெகோசியேஷன்ஸாக இருப்பார். போவன் என்பதுதான் இப்போதைய பிரைம் மினிஸ்டரது பேர். எனவே அவர் வந்து அந்த பேச்சுவார்த்தைகளின் தலைவராக இருப்பார் என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் துருக்கியின் மெடிட்ரேனியன் சிட்டியாக இருக்கக்கூடிய ஆன்டாலியாவில் அந்த COP31 சமிட் வந்து ஆரம்பமாக போகின்றது. எனவே 1 காலம்தான் இன்னமும் மீதம் இருக்கின்றது. ஆனாலும் கூட அதற்கு முந்தைய ப்ரீ கோப் மினிஸ்டீரியல் மீட்டிங் வந்து இன்று தொடங்குகின்றதாம். அக்டோபர் 5 அக்டோபர் 8 வரைக்கும் முக்கியமான சிறிய பசிபிக் நேஷன்ஸாக இருக்கக்கூடிய ஃபிஜி மற்றும் டுவாலு இந்த குட்டி தீவு நாடுகளில்தான் இந்த முட்கூட்டிய சந்திப்புகள் வந்து நடைபெற இருக்கின்ற நிலையில் இப்போது துருக்கி மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 2 மிக அதிக அளவிலான கண்டனங்களை எதிர்கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தையில் இந்த முறை பங்கேற்கக்கூடிய பல நாடுகளின் மிக முக்கியமான இலக்காக இந்த நிலக்கரி மற்றும் எரிவாயு போன்றவற்றில் இருந்தும் எண்ணெய் பயன்பாட்டிலிருந்தும் விலகி செல்வதற்கான திட்டங்கள் அதை உருவாக்குவதுதான் அந்த முக்கிய இலக்காக இந்த முறை இருக்கப் போகின்றது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் இந்த மாதிரியான ஒரு மாநாட்டை நடத்தக்கூடிய 2 துருக்கி மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இந்த 2 கூட இந்த மாதிரியான பிரச்சனையில் ஒரு செயலற்ற நிலையில் தான் இருக்கின்றன என்று சொல்லி இப்போது செயற்பாட்டாளர்கள் தங்களது கடும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். வாக்யூம் ஆஃப் ஆக்ஷன் ஆன் பிளான்ஸ் என்று சொல்லித்தான் அந்த 2 நிலைமை தொடர்பாக ஒரு பெரிய கண்டனம் நிகழ்த்தப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி ஆல்பனீஸ் அவர்தான் இப்போது இந்த ஆயத்த பணிகளை மேற்பார்வையிட இருக்கின்ற நிலையில் ஒரு சிறிய தேசிய தலைவர்கள் குழு அவரது தலைமையில் இன்று சந்திக்கின்றதாம். 50+ நாடுகளின் பிரதிநிதிகளோடு ஃபிஜி ஐலண்ட் மற்றும் துவாலு ஆகிய 2 நடைபெறக்கூடிய ஆயத்த கூட்டத்தில் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி ஆல்பனீஸும் கலந்து கொள்ளுகின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இந்த ப்ரீ சமிட் மீட்டிங்ஸை பொறுத்தளவில் அது இன்றைக்கு ஆரம்பமாகிறது. 8 வரைக்கும் நடைபெறப் போகின்றது. எனவே இந்த கூட்டங்கள் வந்து பெரும்பாலும் இந்த பியூரோக்ராட்டிக் கேதரிங்ஸாகத்தான் அமையும் என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். அதிகாரத்துவ கூட்டங்களாகத்தான் அவை நடைபெறப் போகின்றன. எனவே இந்த COP31 என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாநாட்டின் பேச்சுவார்த்தைகளின் தலைவர் என்ற ஒரு பெரிய பொறுப்பை வகிக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, அதன் இந்த தாழ்வு தீவுகளாக இருக்கக்கூடிய அந்த தீவு நாடுகள் இப்போது காலநிலை மாற்றத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய அவலநிலையை எடுத்துக்காட்ட கூடிய வகையில்தான் இப்போதைய இந்த உச்சி மாநாட்டிற்கு முந்தைய கூட்டங்களை இந்த ஃபிஜி தீவிலும் டுவாலுவிலும் நடத்துவதற்கு தீர்மானித்திருந்தது. பல நாடுகளின் தலைவர்கள் அழைக்கப்பட்டாலும் ஒரு சில நாடுகளின் தலைவர்கள் தானாம் இப்போதைய இந்த முந்தைய கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தாய்லாந்து, ஆன்டிகுவா மற்றும்
பார்புடா, கேப் வெர்டே, மால்தீவ்ஸ், டிமோர் லெஸ்டே போன்ற நாடுகளின் தலைவர்கள் வருவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் ஒரு சிலர் வந்து இப்போது கேன்சல் பண்ணியிருக்கின்றார்களாம். அதில் தாய்லாந்தின் பிரைம் மினிஸ்டர் அவரும் கூட உள்ளடங்குகின்றாராம். காரணம் என்ன சொன்னால், பாங்காங் வந்து இப்போது பெரிய ஒரு சிவிய ஃப்ளடிங்கை சந்திக்கின்றது, கடும் வெள்ளப்பெருக்கு. எனவே இதன் காரணமாக அவர் வரமாட்டார் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றாராம் இந்த உச்சி மாநாட்டிற்கு முந்தைய கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு. இந்த நிலையில் இந்த கோப்டோடிஃபெஸ்ட் மாநாடு தொடர்பான கடும் கண்டனங்கள் அதை நடத்தக்கூடிய இரண்டு நாடுகளின் மீது வெளியிடப்பட்டிருக்கின்றன. என்ன காரணம் என்று சொன்னால், ஆஸ்திரேலியா அதன் வரலாற்றிலேயே இப்போது மிக பிரம்மாண்டமான ஒரு நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்கு அதன் நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்கம் வந்து ஒப்புதலை அளித்திருக்கின்றதாம். ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதுக்கு பிறகுதான் இந்த கூட்டம் நடைபெறப்போகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அந்த நியூ சவுத் வேல்ஸ் ஒழுங்குமுறை ஆணையகம் இப்போது அந்த ஒரு நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்கு அப்ரூவலை கொடுத்திருக்கின்றது. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலியாவின் அந்த கூட்டாட்சி அரசாங்கத்தினால் அது ஒப்புதலை பெறுமாக இருந்தால் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக 19 ஆண்டு காலம் அந்த சுரங்கம் செயற்படக்கூடிய நிலையில் இருக்கும் என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அது தொடர்ந்து செயற்படுத்தப்படுமாக இருந்தால் 809 million tons ஆஃப் ஹீட் ட்ராப்பிங் கார்பன் டை ஆக்சைட் எமிஷன் நிகழும். ஃபெடரல் அப்ரூவல் அதற்கு கிடைக்குமாக இருந்தால் அந்த வேலி ஆப்ரேஷன்ஸ் தேர்மல் கோல் மைனின் மூலமாக 809 million tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் வெளியிடப்படும் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே இந்த மாதிரியான ஒரு திட்டத்திற்கு அப்ரூவலை கொடுத்துவிட்டு தான் ஆஸ்திரேலியா வந்து இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த கிளைமேட் சமிட்டுக்கு தலைமை தாங்குகின்றது என்று சொல்லியும் இப்போதே இந்த கண்டனங்கள் மிக கடுமையாக வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் துருக்கியும் கூட இப்போது மிக அதிக அளவிலே அதன் அந்த லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ் திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அதன் வர்த்தகத்தை தீவிரப்படுத்தி வருகின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான இரண்டு நாடுகள் இந்த முறை இந்த காலநிலை மாநாட்டை நடத்துவது என்பதுதான் இப்போது கண்டனம் வெளியிடப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியா வந்து வெளிப்படையாக இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கோல் மற்றும் எண்ணெய் பயன்பாட்டை நிறுத்தக்கூடிய வகையில் பல இடங்களில் பேசியிருக்கின்றதாம். ஏற்கனவே ஆஸ்திரேலியன் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் கிறிஸ் போவன் இவர் வந்து இதற்கு முந்தைய அந்த காலநிலை உச்சி மாநாடுகளில் இந்த டர்ட்டி ஃபியூவல்ஸிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே பல தடவைகள் பேசியிருக்கின்றாராம். முக்கியமாக அவரது பேச்சு வந்து COP28 கான்ஃபரன்ஸ் துபாயில் நடைபெற்ற போது அதிக கவனத்தை பெற்றிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், த ஏஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ் வில் எண்ட் என்று சொல்லியும் கூட அதில் குறிப்பிட்டிருந்தார் என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னமும் கூட ஆஸ்திரேலியா இந்த கோல் மைன் தொடர்பான விரிவாக்கத்திற்கான ஒப்புதலை வழங்க இருக்கின்ற நிலையில் அது அந்த மாநாட்டை காலநிலை உச்சி மாநாட்டை நடத்துவது என்பது பொருத்தமில்லை என்று சொல்லித்தான் கண்டனங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இருந்தாலும் இந்த காலநிலை உச்சி மாநாட்டை துருக்கி மற்றும் ஆஸ்திரேலியா ஆகியவை தான் இணைந்து இந்த முறை நடத்தப் போகின்றன. COP31 சமிட் November 9 ஆரம்பமாகி November 20 வரைக்கும் நடக்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலம் நீடிக்கக்கூடிய அந்த மாநாட்டில் 200 அதிகமான நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு புதிய ஒப்பந்தங்களை உருவாக்குவார்களா இல்லை கடந்த காலத்தில் நடைபெற்றது மாதிரியாக எந்த விதமான முக்கியமான ஒரு திட்டங்களும் இல்லாமல் அந்த உச்சி மாநாடு நிறைவு பெறுமா என்பது தொடர்பான கேள்விகள் தான் இப்போது முன்வைக்கப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:36.

0: திசையெங்கும் கேட்கும் இசை
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன் 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு Audi 2026 A3 கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

எஸ்டிஎஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 11:51 இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. வெப்பநிலை அதிக அளவில் இன்று உயரப்போவதில்லை. 14 இப்போதைய வெப்பநிலை, 11 தான் நாங்கள் இன்னமும் உணர்நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 15 கூடிய வெப்பநிலையாக இருக்கும். 13 டிகிரி செல்சியஸ் கூடிய உணர்நிலையாக இன்று உணரப்படும். காற்றின் வேகமும் சற்று அதிகம் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில மணி நேரம் தொடர்ச்சியாகவே காற்று வேகமாக வீசக்கூடும். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இன்று நிறைந்திருக்கும். 6:51 இன்று சூரியன் அஸ்தமிக்கும். 7 மணிக்கு முன்னதாக இரவு பொழுதில் 4 வெப்பநிலை சரிந்து 1 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடல்நிலையாக பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எனவே இந்த நிலையில்தான் சுற்றுச்சூழல் கனடா என்று ஒரு எல்லோ அட்வைசரியை ஃபிரஸ்ட் தொடர்பாக விடுத்திருக்கின்றது என்பதையும் இங்கு மீண்டும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஃப்ரீசிங் மார்க்கை வெப்பநிலை வீழ்ச்சி இன்றைக்கு இரவு பொழுதில் அண்மிக்க இருக்கின்றது. நாளை செவ்வாய் காலையிலும் கூட அதே நிலைமைகள் தான் தொடரும். எனவே வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு அது வந்து சேதத்தை விளைவிக்கும் அந்த குளிர் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே உங்களது தாவரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பது தொடர்பான ஒரு நினைவூட்டலும் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எரிபொருள் விலை இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும். எந்த விதமான மாற்றங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் இன்றைக்கு திங்கட்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: மற்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி
2: 6472682710 மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? பிஎஸ்ஆர்வி டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை.
3: 416-649-6388 சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
4: சிக்மாஸ் அன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்.
5: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
4: ஃபில்ட் வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்.
6: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
4: லைக் ஹைஸ்ட், ட்ரெஷர் ஹண்ட்.
7: இன்னொரு கோடி.
8: வாட் எ வாவ். இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சார் தானே நீங்க?
3: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
3: சிக்மா.
10: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
11: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.

0: அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றியமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரவுண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் நிறைய செய்திகள் எல்லாம் உங்களுக்காக வர தயாராக இருக்கின்றன. டொரோனோக்குள்ள வழியிலெல்லாம் என்ன விடயங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி சுழற்சியுடன் நாங்களும் எடுத்து வருகின்ற நேரமாக இருக்க போகிறது. அதே போன்று நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், சுழற்சியுடன் உணவு சமைப்பீங்க, ஆனால் சமைக்கிற நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் 102.7 இருக்கு. அதே போன்று istfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு istfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். சரி, அதே போன்று வெளியே வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு இடையில எரிபொருள் விலையும் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. அப்போ அடாண்டு அதே ஒரு நிம்மதி மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி இன்றைக்கு வெதர், வெளியில் போனவங்க எட்டி பார்த்தவங்களே தெரிஞ்சிருக்கும், காற்று வந்து வாய் பவான் சுழண்டடிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படி என்று சொன்னால், அவர் கடமையை செவ்வனே செய்கிறதுக்கு இந்த வெப்பநிலையை வந்து இன்றைக்கு கொஞ்சம் குறைக்க வேண்டும். அதற்கீட்டு வயலில் வந்து அவர் தன் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறார். இதனால் வந்து உங்களுக்கு ஒரு 5 மணி வரையில் இந்த காற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்று அதிகூடிய வெப்பநிலை 14. அதற்கு பின்னர் வழக்கமாக இந்த மதியத்தில் இருந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மதியம் வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும். அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா இருந்து அப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டு போகிறதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சம் மீட்டு முழுதாக நிறைந்திருக்க போகுது. நாளைக்கும் அப்படித்தான் சூரிய வெளிச்சம், 2 நாட்களும் 14 தான் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். ஆனால் இந்த லாங் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பான வெதர் இருக்குது. தேங்க்ஸ் கிவிங் டே, அதே போன்று நாங்கள் மத நேச்சருக்கு வந்து தேங்க் பண்ணுற மாதிரி தான் ஒரு வெப்பநிலையை, சம லைக் வெப்பநிலையை எங்களுக்கு தரப்போறா, 20க்கு மேலான ஒரு வெப்பநிலை அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொண்டு நாங்களும் உற்சாகமாக நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்டெஃபெமோடு.

12:09 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. முதல் முதலாக உற்சாகமாக நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே போல் முதல் முதலாக அந்த ஃபரஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அட்வைசரி விடுக்கப்பட்டிருக்கிறது என்வாயன்மெண்ட் கனடாவினால். அதாகப்பட்டது என்ன சொல்கிறாங்க அப்படின்னால், இன்னும் வந்து எங்களுடைய குட்டி குட்டி பூச்செடிகள் அல்லது வந்து குட்டி குட்டி இந்த மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் வந்து வெளியில் இருக்கலாம். பொட்ஸில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸி, இல்லாவிட்டால் நீங்கள் முடிந்தால் அவற்றை மூடி வைத்துக்கொள்வது நல்லது. பொட்டில் வச்சுருந்தீங்கன்னா உள்ளெடுத்து வைத்துக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் வெளியில் இருக்கின்ற சில மரங்களை வந்து மூடி வைத்து கொண்டீங்கன்னு சொன்னால் அது சேஃபாக இருக்கும் அப்படி என்று சொல்லி என்வாயன்மெண்ட் கனடா தெரிவித்திருக்கிறது. ஏன் அப்படி என்று சொன்னால், இன்று இரவு பொழுதிலே மைனஸுக்கு கீழான ஒரு ஃபர்ஸ்ட், அதாவது ஃப்ரீசிங் வெப்பநிலை வர இருக்கிறது. இதனால் இந்த ஃப்ரஸ்ட் வரலாம். ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில இல்லை பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் அவங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து இந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டோமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் தெரிந்த வரைக்கும் அநேகமான இடங்கள் எல்லாமே வந்து இந்த ஃப்ரஸ்ட் அட்வைசரிக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கின்றன. டொரண்டோ, மிசிசாகா, பிராம்டன், வான், ரிச்மன் ஹில், மார்க்கம், பிக்கரிங், ஆஷாவா, கேலிடன், மில்டன், ஹால்டன் ஹில்ஸ், ஹாமில்டன், பெர்லிங்டன், ஓக்வில், நயாகரா, வஞ்சமே இல்லாமல் அநேகமாக எல்லா இடங்களும் வந்து காவப்பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் அட்வைசரிக்காகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய செடி கொடிகளை முடிந்தால் இரவு பொழுது வரவதற்கு இடையிலே வந்து நீங்கள் கவர் பண்ணி கொள்ள முடியும் அல்லது உள்ள எடுக்கக்கூடியதை உள்ள எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல வெதர் வரதை நாங்கள் சொல்லியிருந்தோம், ஆனால் இன்றைக்கு இரவுக்கு இந்த சம்பவம் இருக்க போகுது அப்படி என்று சொல்லித்தான் இப்போது என்வாயன்மெண்ட் கனடா தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏர்லி மார்னிங்கில் யூனிவர்சிட்டி அவென்யூக்கு அருகே ஒரு வாட்டர் மெயின் ஒன்று உடைந்திருந்ததாம், நீர்க்குழாய். இதன் காரணமாக அங்கே பெரிய சிங் ஹோல் கூட இப்போது ஏற்பட்டிருக்கிறது. குண்டு குழியாக அந்த ஒரு பாதை வந்து மாற்றம் அடைந்திருக்கிறதாம். முதல் கட்டமாக வந்து அங்கே போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. ஏன்னா கார் எப்படி நீங்கள் ஓட்டுவீங்க, வள்ளத்தில் போகிறோன்னா போயிருக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு லேனாக ரிடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது யூனிவர்சிட்டி அவென்யூ ஈஸ்ட் பவுன் காலேஜிலே நீங்கள் வந்து இந்த ஒரு லேனாக அது மாறுவதை காணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதற்கான வேலைகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெறப் போகின்றன அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவை நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ள முடியும். இது தொடர்பான மேலது விவரங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 12:11 அதுக்கிடையில் வந்து இன்றைக்கு அக்டோபர் 5 இன்னும் ஒரு முக்கியமான நாள். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தால், எங்களுக்கெல்லாம் அறிவு கண்ணத்தில் இருக்கிறவங்க இந்த சமூகத்தில் வந்து ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கானவர்களை உருவாக்குகின்ற பணியை வந்து தாய் தகப்பனுக்கு அடுத்து தான் வந்து செய்கிறவங்க இந்த ஆசிரியர்.

குழந்தைகள் வந்து பாடசாலை காலத்திலே வீட்டில் இருக்கிறத விட பாடசாலையில் இருக்கிறது அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விழிச்சிருக்கிற நேரத்தில். சரி, இந்த நேரத்திலே வந்து இந்த அறிவுக்கண்ணை திறக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்குமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அவை அனைத்துலக ஆசிரியர் தினம் இன்றைய நாள். அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாங்களும் எங்களுடைய மன நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த பாடசாலை காலத்துக்கு நாங்கள் போகிற மாதிரி ஒரு பாடல்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமின்
4: உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். Toyota, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
5: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421, 416-626-8421.
6: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
7: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
8: The station with the best music.
9: East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.

12:25 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. மிட்லேண்ட் அவென்யூக்கு அருகாக ஸ்காப்ரோவிலே ஒரு வாட்டர் மெயின், அதாவது நீர்க்குழாய் வந்து உடைந்திருந்தது. இது வந்து கிங்ஸ்டன் ரோடில் இருக்கின்ற மிட்லேண்ட் அவென்யூக்கு அருகே தான் இன்று அதிகாலை 4:20 அளவில் உடைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலே வெள்ளம் ஏற்பட்டிருந்ததன் அடிப்படையிலே வந்து அந்த வீதி வந்து முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ரிப்பியா வேலைகளுக்கு நீண்ட காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கவும், இதுக்கு வந்து எப்போது இது மீளவும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கவில்லை. மற்றது வந்து நீர்க்குழாய் வேலை இடம்பெறுகின்றது, அதாவது நீர்க்குழாய் மாற்று பணிகள் இடம்பெறுகின்றன, அது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். யூனிவர்சிட்டி அவென்யூவில் இடம்பெறுகின்றது. இதன் காரணமாக யூனிவர்சிட்டி அவென்யூ அந்த இன்டர்செக்ஷன் வந்து 7 நாளை மறுதினம் தொடக்கம், அதே வேளையில் 16 வரையில் காலை 7 மாலை 7 வரையில் 1 குறைக்கப்பட இருக்கின்றதாம். இது டவுன் டவுன் பகுதிக்கு செல்பவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து யூனிவர்சிட்டி அவனியில் இருக்கின்ற குடிநீர் குழாய்களை வந்து மாற்றுகின்ற ஒரு பணியின் காரணமாகத்தான் 7 தொடக்கம், 16 வரைக்கும் காலை 7 இரவு 7 வரை 1 தான் அங்கே போக்குவரத்திற்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அங்கே இருக்க போகின்றன. கிழக்கு நோக்கிய அந்த காலேஜ் ஸ்ட்ரீட்டில் இருந்து தெற்கு நோக்கி யூனிவர்சிட்டி அவென்யூ வலதுபுறம் நீங்க திரும்ப முடியாது, ரைட் டர்ன் எடுக்க முடியாது. அதே போன்று யூனிவர்சிட்டி அவென்யூவில் இருந்து நீங்கள் நோர்த் சைட் நோக்கி வாகனங்கள் திரும்பாமல் நேரே தான் செல்ல வேண்டும், ரைட் அல்லது லெஃப்ட் டர்ன் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கின்றன. அவை அந்த பகுதியில் செல்பவர்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் எக்ஸ்ட்ரா டைம் வைத்து நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள முடியும். 12:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த எலிகள் தொடர்பான ஒரு விடயத்தை மீளவும் சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிற எலி தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கிறதால அது தொடர்பான விடயத்தையும் அடிக்கடி அது ஞாபகப்படுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, எலிகளால் நோய்களும் உருவாவதும் தெரிந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே. சரி, இந்த நேரத்தில் தான் இப்போது வந்து இந்த எலி தொடர்பாக நீங்கள் வந்து இந்த வெளியிலே வந்து உங்களுடைய உணவுப் பொருட்கள் கழிவுகள் போன்றவற்றை வைக்கும்போது சரியான விதத்தில் வந்து அவை மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரணம் கொண்டும் எலிகள் தங்குவதற்கு நீங்கள் இடம் அளித்து விட வேண்டாம். இந்த ஓவர்ஃப்ளோ ஆக இருக்கிற இந்த குப்பை கூளங்கள் எல்லாம் வந்து சரியாக மூடி வைத்துக் கொள்ளுங்கள். வலிய வலிய குப்பைகளை போட்டு வைக்காதீர்கள். உணவுப் பொருட்களையும் வந்து வெளிப்புறத்தில் போட்டு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. எலிகளை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வேணும் என்று சொன்னால் toronto.ca/rats அப்படின்னு போனீங்கன்னா மேலதிக விவரங்களை நாங்கள் நிறைய வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: தமிழ் செய்திகள்.

0: கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மீண்டும் கூட உள்ளனர். இந்நிலையில் அரசின் 243 பக்கங்கள் கொண்ட முக்கிய பொருளாதாரம் மற்றும் தொழிலாளர் சட்ட மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறவுள்ளதுடன் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்முதல் சார்ந்த புதிய சட்ட மசோதாவையும் அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல தசாப்தங்களாக பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த 187 ஏக்கருக்கும் அதிகமான அரசு மற்றும் தனியார் காணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் சிவில் நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் விவசாயம் மற்றும் உள்ளூர் உற்பத்திகளை பெருக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் நிலவும் மோதல்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக திமுக சட்ட ரீதியான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆர் வீரமணி விவகாரம் தொடர்பாக அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக கூறி தாவேக்கா மீது 1 கோடி நஷ்டஈடு கோரி அவதூறு வழக்கு தொடரவுள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 1650
3: அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
3: 416-788-2426 416-788-2426.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

12:46 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த சமையலறையில் நிறைய பேர் இருந்து போராட்டம் நடத்துகிற நேரமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இந்த உப்பா சர்க்கரையா அப்படின்னு சொல்லி எல்லாம் போராட்டம் நடத்துகிற அம்மா கூட இருக்கலாம். இருந்தாலும் இவங்களுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதியில் ஒரு முக்கியமான விடயம் கூறப்பட்டிருக்கிறது. இது நகைச்சுவையை தாண்டி ஒரு முக்கியமான விடயம் கூட. குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான முழு உணவு கிடைத்தால் அது பெரிய ஒரு விஷயம் அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு படிப்புக்கு எல்லாவற்றுக்கும் என்று சொல்லி தெரியும். சரி, இந்த நிலையில் வந்து மேயர் வேட்பாளராக இருக்கின்ற முன்னணி போட்டியாளராகவும் வேறு இருக்கின்றார் இப்போது இருக்கின்ற மேயர், டொரண்டோவினுடைய மேயர் ஆலிவியா ஜாவ் அவர்கள். அவர் இப்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தான் மீண்டும் மேயராக தெரிவு செய்யப்பட்டால் டொரண்டோவில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளிலும் மதிய உணவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கின்றாராம். இதன் மூலம் பெற்றோருக்கு வந்து ஒரு வருடத்திற்கு $1,800 வந்து அவரேஜாக சேமித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். பணம் ஒரு பக்கம் சேமிக்கிறது இருக்க, பெற்றோருக்கும் ஒரு ரிலீஃபாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாராலும் வந்து எல்லா உணவுகளையும் வாங்கி கொள்ள முடியாத நிலை தான் இப்போது காணப்படுகின்றது. இந்த நிலையில வந்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கும்போது அதுவும் ஒரு நல்ல விடயம்தான். இவர் என்ன விடயம் சொல்லிட்டு, ஆனால் இது வந்து சரியானதா, ஏனென்றால் இதற்கான நிதி எங்கிருந்து வரும், இது எப்படி இவர் பெற்றுக்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டமிடல் எதுவுமே சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு போட்டியாளரான பிராட்ஃபோர்ட் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஒலிவியா ஜாவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், பெரிய பெரிய கடைகளெல்லாம் பொது விலைகள் அதிகரித்து செல்கின்றன, உணவுப் பொருட்களினுடைய விலைகள். அவை நாங்கள் ஒரு சரியான ஒரு இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் பெற்றோருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இந்த திட்டம். அது மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கில் அவர்களால் சேமிக்க முடியும். இந்த உணவு தயாரிப்பில் இருந்து கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இந்த திட்டமிடல் வந்து 1990s அவருடைய கணவர் ஜாக்லேட்டனும் தானும் சேர்ந்து உருவாக்கின ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியும் இவர் தெரிவித்திருக்கின்றார். அவை இது இப்போது வந்து தாங்கள் இந்த ஒரு சில எலிஜிபிளான குழந்தைகளுக்கு காலை நேர உணவு வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில தான் தான் மீளவும் மேயராக தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் 2030 அனைத்து டொரண்டோவில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கும் மதிய உணவை வந்து நாங்கள் சாத்தியமாக்குவதுதான் தன்னுடைய முக்கியமான திட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இதற்கான நிதியை வந்து சிட்டி மற்றும் ஏனைய அரசாங்க மட்டங்கள், அதே போன்று தனியார் அன்பளிப்பு நன்கொடைகள், இப்படி இதன் மூலம் நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இவர் டொரண்டோ முழுவதும் 330,000 மாணவர்களுக்கு காலை நேர உணவை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு வந்து $32 million செலவானது அப்படி எண்ணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒலிவியா ஜாவ் அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார். இந்த கொள்முதல், இந்த மதிய உணவுக்கான அந்த பொருட்களை கொள்முதல் செய்வது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் நாங்கள் மொத்தமாக கொள்வனவு செய்யும் போது உணவுப் பொருட்கள விலையில் 40% மிச்சப்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் அதை நாங்கள் செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதே போன்று ஒரு வர்த்தக போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் நாங்கள் உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து அவர்களிடமிருந்து இந்த உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அதுவும் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதன் மூலமும் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும், இப்படி தங்களுக்கும் பணத்தை மீதப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். சரி, அதே போன்று பிராட்ஃபோர்ட் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், தான் இந்த திட்டத்தை உண்மையிலே வந்து வரவேற்கிறேன், நல்ல விடயங்களை வரவேற்கத்தான் வேண்டும், ஆனால் இதற்கான திட்டமிடல் சரியாக தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். 12:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
4: லைக் ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
5: சிக்மாஸ் an action adventure film.
6: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
5: Filled with lot of new fresh elements.
7: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் வரும்.
5: Like heist, treasure hunt.
8: இன்னொரு கோடி.
9: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
4: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
4: சிக்மா ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
11: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
12: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
13: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
14: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
14: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் ஒரு மணியாகி கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது 13 டிகிரியாக இருக்கின்றது. அதே வேளையில் இன்று 14 டிகிரி அதிகூடிய வெப்பநிலை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எல்லோ அட்வைசரி விடுக்கப்பட்டிருக்கிறது ஃப்ரஸ்ட்டுக்கானது. நாங்கள் பார்த்துருந்தோம் எந்தெந்த இடங்கள்னு சொல்லி, நாம் எல்லாம் இருக்கிற இடங்கள் எல்லா இடத்திலும் இன்று இரவு வந்து ஒரு உரை நிலைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வெப்பநிலை அவ்வளவு குறைவடை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே வெளியிலே செடி கொடிகள் ஏதாவது இருந்தால் அதற்கேற்ற வகையிலே அவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சரி, 1 மணியாகி இருக்கின்றது நேரம். இப்போது எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. ஃபால் கலர் ரிப்போர்ட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விடயமும் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டோம். நிறைய விஷயம் இருக்குது, அது எல்லாவற்றையும் பார்க்குறதுக்கு இடையில் நீங்கள் எங்களுடைய எப்படி இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் 102.7 இருக்கின்றது. அதே வழியில் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை கூட நீங்கள் ஆப் ஸ்டோர்ஸில் அல்லது வந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் மூலம் இலகுவாக டவுன்லோட் பண்ணி அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

ஒரு மணி ஏழு நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொராண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் வுட்சைட் சினிமாவில் இன்றும் நாளையும் மாலை 6:30 க்கும்

என் கேமிங் கூறியிருக்கிறது. அதாவது ஒரு வருட ஒரு டிக்கெட் வந்து வெற்றி வாய்ப்பினை பெற்றிருந்தால் அது வந்து அதிகபட்சமாக ஒரு ஆண்டுக்குள் அந்த தொகை வந்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு பின்னர் வந்து அது செல்லுபடியற்றதாகிவிடும் அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, இந்த நிலையில தான் ஒரு சும்மா இல்லாமல் 40 மில்லியன் லோட்டோமேக்ஸினுடைய ஜாக்பாட் ப்ரைஸ் வந்து வெல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னமும் கிளைம் பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். உடனே நாங்கள் அடிச்சு பிடிச்சு பார்க்கலாம், ஆனால் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இது வாங்கப்பட்ட இடம் எங்கே என்று சொன்னால், ஒன்டாரியோவிலே கிரே கவுண்டி ரீஜனில் தானா வாங்கப்பட்டிருக்கு. அங்கங்கே நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இடத்தை பொறுத்தளவிலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கேம்பஸ் சென்று வருகின்ற இடமாக இருக்கின்றதான். காட்டேஜஸ் நிறைய இருக்கின்றன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் யாராவது அந்த பகுதிக்கு போய் வந்த நேரங்களில் வாங்கி இதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது எப்போது அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டதுன்னு சொன்னால் 2025 அக்டோபர் 28 தேதி. அதனால தான் இப்போது அதற்கான காலம் நெருங்கி வருகின்றது. காலாவதியதற்கான காலம் இன்றைக்கு 5 அக்டோபர் 28 தேதிக்கு முன்னர் இவர்கள் வந்து கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். 28 தேதிக்கு பின்னர் அது வந்து செல்லுபடியற்றதாகிவிடும். ஆகவே தான் இப்போது லோட்டோமேக்ஸ் வந்து இந்த பரிசு தொகை நம்பர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6, 14, 17, 19, 26, 43, 45 போனஸ் நம்பர் 27 அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கிரே கவுண்டி ரீஜனில் வாங்கப்பட்டது தான் இந்த டிக்கெட் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லிக்கொள்ளலாம், தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா. அல்லது வந்து நீங்கள் யாராவது அந்த பகுதிக்கு சென்று வந்த போது டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஏதாவது பழைய டிக்கெட்ஸ் உங்களிடம் இருந்தால், குறிப்பாக இதில் என்னென்ன இடங்கள் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், ஓவன் சவுண்ட், மீ ஃபோர்ட், த ப்ளூ மவுண்டன்ஸ், ஃப்ளஷன், மார்க் டேல், டூரம், ஹேனோவர், இந்த இடங்களும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கின்றன இந்த கிரே கவுண்டி ரீஜன் அந்த டிக்கெட் வாங்கியதற்கான சாத்தியமுள்ள இடங்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சும்மா இல்லாமல் 40 மில்லியன் 28 தேதி வரைக்கும் தான் அது செல்லுபடியாக இருக்கும். அதற்கு பின்னர் வெறும் பேப்பராக தான் இருக்க போகுது. ஆகவே அதையும் நீங்கள் டிக்கெட் வாங்கியவர்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். 1:10

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
2: வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2,500 டாலர்களுக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-642. சம் கண்டிஷன் அப்ளை.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
9: 416-704-8074.

1:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், ஆப்பலோ, யோக் சினிமாஸில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா மற்றும் மீசியம் முறுக்குற்று, ஏழு கடல் ஏழு மலை, பார்த்தா, அன்பில் அவன், டொரத்தி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இப்போ வந்து நாங்கள் யூஎஃப்டி பக்கம் போகலாம். யூஎஃப்டி அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ சொல்லியிருக்கின்றது, தாங்கள் ஒரு புதிய 100 மில்லியன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்றை டிசைன் பண்ணியிருக்கின்றோம். இது வந்து பிஹெச்டி டேலண்டை வந்து கனடாவிற்குள் உள்ளெடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இது வந்து கனடாவிலேயே ஒரு பெரிய ஒரு நீண்ட கால ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு லார்ஜஸ்டான ஒரு ஸ்காலர்ஷிப்பை வழங்குகின்ற ஒரு திட்டம் இது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். அதுவும் இது வந்து அமெரிக்கா மற்றும் யூகே போன்ற நாடுகளினுடைய ஒரு பெரிய அளவில் நடத்தப்படுகின்ற ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபண்டுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். பிரசிடென்ட்ஸ் இம்பாக்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அதனூடாகத்தான் இந்த 100 மில்லியன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் முன்னெடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். தாங்கள் ஒரு இயருக்கு வந்து 80,000 ஃபண்டிங்கை வந்து டாலர்ஸை வந்து கொடுக்க இருக்கிறோம் 50 ஸ்காலர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 4 ஆண்டுகளில் 320,000 டாலர்ஸ் மொத்தமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு எப்படி இந்த ஃபண்டிங் வந்து சாத்தியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தால், நீண்ட காலமாக உதவி வருகின்ற ஒரு கெனடியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனும் இவர்கள் வந்து 50 மில்லியன் டாலர்ஸை வந்து இந்த யூஎஃப்டிக்கு வந்து கொடுக்கின்றார்களாம். அந்த தொகையை வந்து யூனிவர்சிட்டி மேட்ச் பண்ணி 50-க்கு 50 போட்டு மொத்தமாக 100 மில்லியன் டாலர் ஃபண்ட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கின்றதாம். இதன் மூலம் ஒரு ஆண்டுக்கு புதிய இனி வருகின்ற அதாவது 2027 ஆண்டிலே புதிதாக 12 அல்லது 13 புதிய ஸ்காலர்ஷிப் ரெசிபியன்ஸ் வந்து இந்த ஃபண்டிங்கை பெற இருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் வந்து 12 அல்லது 13 பேர் உள்வாங்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவிலே வந்து ஒரு 50 ஸ்காலர்ஸ் இந்த ப்ரோக்ராமில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ நகரசபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் நகர முதல்வராக மீண்டும் போட்டியிடும் ஒலிவியா சாவ் நகரின் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தை தனது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார். இத்திட்டம் மூலம் பெற்றோருக்கு ஆண்டிற்கு சராசரியாக $1,800 வரை சேமிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பொதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு விதிக்கப்பட்ட 6 ஆண்டுகள் சிறை தண்டனையை உடனடியாக அமல்படுத்துமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் மன்னிப்பு செல்லாது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் 2026 ஆண்டிற்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ஜெர்மனி மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மனித மூளையின் நரம்பு மண்டல செயற்பாடுகள் மற்றும் ஒளியின் மூலம் செல்களை கட்டுப்படுத்தும் புரட்சிகர ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுக்காக இவர்களிற்கு இந்த உயரிய விருது வழங்கப்படுவதாக நோபல் குழு அறிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM
3: 102.7. இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். அப்படி வந்து நீங்க ஒரு டெனன்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்க தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 டேஸா இருந்தது நீங்க லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியா லேட்டா தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 நாள் இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனன்ட்டை வீட்டுல இருந்து. அப்படி ஒரு டெனன்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டுல இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா, இப்ப புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 டேஸ் இல்ல 90 டேஸ் அண்ட் 1 மந்த் காம்பன்சேஷனோட இருந்தது. இப்ப அது வந்து நீங்க 120 டேஸ் விச் மீன்ஸ் 4 மாசம் டைம் கொடுத்து நீங்க டெனன்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்க அந்த 1 மந்த் காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. தேங்க் யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 விஜி ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சித் ஆலப் ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த சேல் டு ரிமெம்பர் நோ சார்ஜ் 10 அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர் ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சேன் 4370702 4378607002.
2: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323
3: சொரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ

ஒரு மணி 46 நிமிடம் எஸ்டிஎஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நகராட்சி தேர்தல்கள் வந்து அக்டோபர் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குபேக்லே இப்போது இந்த மாகாண அரசாங்கத்தை தீர்மானிக்கின்ற தேர்தல் இடம்பெறுகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 39 நாட்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 5 முக்கிய கட்சிகளினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு இறுதி வேண்டுகோள்கள் எல்லாம் விடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதிலே பிரதான பங்கு வகித்த முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், அங்கே வந்து இந்த பிரிவினை மற்றும் தேசியவாதம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த செப்பரேஷன் தொடர்பான ஒரு விடயம், அதே போன்று குடியேற்றம், தொழிலாளர் உரிமைகள், பெற்றோருக்கான ஆதரவு இப்படின்னு சொல்லி பல விடயங்களில் அவர்கள் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதிலே 2019ஆம் ஆண்டிலே இந்த செப்பரேஷனுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருந்ததுதான் பாடி குபேக்வா. இந்த கட்சி தான் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றது கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்று இரவில் அல்லது நாளை வந்து குபேக் அதிலே வந்து இந்த அரசு ஆட்சியை கைப்பற்றியது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். இந்த வேளையிலே இன்னும் ஒரு விடயம், இது வந்து 2 இராணுவ அதிகாரிகள் வந்து இந்த தங்களுடைய கடமைகளில் இருந்து, அதாவது ஆயுதப்படை வீரர்கள் தங்களுடைய பணிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி என்று சொன்னால், இவர்கள் முக்கியமான பல குற்றங்களை செய்திருந்தது தான் இதற்கு காரணமாக கூறப்பட்டிருக்கின்றது. இவர்கள் வந்து ஆட்கடத்தல், அதே போன்று இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம் போன்ற பல விடயங்களில் ஈடுபட்டிருந்தார்களாம். இதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு, அது மாத்திரமல்ல துப்பாக்கிகள், ஆயுதங்கள் திருட்டு தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையிலே இவர்கள் இப்போது இந்த இராணுவ பணிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி தேசிய பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றதாம். இவங்க டொரண்டோவை அடிப்படையாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. லாரா மெக்கின்டயர், அதே போன்று மன்னிக்கவும், அவர் தான் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். இந்த 2 ஆயுதப்படை வீரர்களும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், சசிந்தா ஃபெர்னாண்டோ, ஜேம்ஸ் மோரோ, இந்த 2 பேரும் தான் இப்போது இந்த குற்றங்களுக்காக ஆயுதப்படை அந்த உறுப்பினர் அந்த பணிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் தொடர்ச்சியாக இவர்கள் அந்த உறுப்பினர்களாக இருக்கப் போகின்றார்களாம். இது தொடர்பான ஒரு மதிப்பீடு நடைபெற்று கொண்டிருக்கின்றதாம். இந்த நிர்வாகம் மறு ஆய்வு முடிவு வருகின்ற வரையில் இவர்கள் உறுப்பினர்களாக தொடர்வார்கள், ஆனால் பணிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:49 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல விஷயம்.
1: குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபி க்கு விண்ணப்பிக்கவில்லையா? பிஎஸ்ஆர்வி டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அலையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 camsonics.com.

இரண்டு மணி ஒரு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கும்போது 14 டிகிரியாக இருக்கின்றது. ஃபீல்ஸ் லைக் 9 அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த 14 ஒரு 3 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதற்கு பின்னர் படிப்படியாக வெப்பநிலை குறைவடையிருக்கின்றது. இரவிலே இந்த உறைநிலை எட்டக்கூடிய வகையிலே வெப்பநிலை இருக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியும் சுற்றுச்சூழல் கனடா ஒரு யெலோ அட்வைசரியை விடுத்திருக்கின்றது. அவே வெளியிலே சின்னஞ்சிறு செடிகள் போன்றவை இருக்கும்போது அதை வந்து நீங்கள் விரும்பினால் பாதுகாக்கின்ற நடைமுறையை செய்து கொள்ள முடியும். அவற்றை மூடியோ அல்லது உள்ளே கொண்டு வந்து வைத்தோ பார்த்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி மின்மயமன் கனடா தெரிவித்திருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அத்தை வழியிலே தொடர்பு எல்லை காங்கால இங்கால அல்லது வந்து உலகத்தின் பல்வேறு பகுதிகளையும் இருந்து கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் istfm.ca இருக்கின்றது. அதே போன்று istfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஆப் ஸ்டோர்ஸ் அதே போன்று istfm.ca செல்வதன் மூலம் கூட இலகுவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழுடாகவும் யூடியூபில் istfm 102.7 நீங்கள் பார்த்து மகிழ முடியும். istfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அதே வழியில் மின்னஞ்சல் இருக்கின்றது istfm102.7@gmail.com. 2:03 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

2:07 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் வூட்சைட் சினிமாஸில் இன்றும் நாளையும் மாலை 6:30, யோக் சினிமாஸில் இன்றும் நாளையும் மாலை 9:30 காண்பிக்கப்படுகின்றது. 2:08 சரிந்த வேளையிலே பார்க்கலாம். கெனடிய

கவனம் செலுத்துகின்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டங்களோடும் இன்றைய நாள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்டாவாவில் கூடுகின்றார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி மேற்கு கனடாவுக்கான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்ப வந்த கையோடு ஒரு குவெஸ்டன் அண்ட் ஆன்சர் அந்த விடயத்திலும் கலந்து கொள்ள இருக்கின்றார் அப்படின்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரிந்த வேளையிலே பார்க்கலாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள் இப்போது சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றாராம். என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இவர் பணியில் இருந்தபோது தூங்கி இருக்கின்றார். இதன் காரணமாக இம்பேர்டு டிரைவிங் அப்படி என்று சொல்லி அதற்கான சார்ஜ் தான் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் மைக்கேல் ஹெயில்ஸ் இவர் தான் இப்போது சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றாராம். எக்லிண்டன் அண்ட் லேயர்ட் பகுதியிலே இவர் போலீஸ் வாகனத்தில் இருந்தபோது, பணியில் இருந்தபோது தூங்கி இருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் இப்போது இவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றாராம். பேயோடு இந்த பணி இடைநிறுத்தம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றும் கூறப்பட்டிருக்கிறது. 2:09

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca. உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
2: Leica Production, Subhashkaran, பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் October 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
3: Sigma's an action adventure film.
4: Appa, bye marba, sulidba.
3: Filled with a lot of new fresh elements.
5: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
3: Like heist, treasure hunt.
6: Inoru kodi.
7: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga.
2: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
8: Audience ku enna theviyo adu pannu.
2: Sigma.
9: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
10: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
9: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
10: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
11: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
12: ABS Mr. P. Singaraj. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
13: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
14: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
15: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
16: The station with the best music.
17: It's East FM.
18: It's East FM.
19: Feel the power.

2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் வந்து ஒரு வார்னிங்கை செய்திருக்கின்றார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், எம்பாக்ஸ் இந்த பேரை கேட்டு நாங்கள் கொஞ்ச நாள் மறந்திருந்தோம், ஆனால் பிறகு மீளவும் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், கடந்த சில நாட்களாக வந்து தொடர்ச்சியாக இந்த எம்பாக்ஸ் பாதிப்புகள் வந்து அதிகரித்து செல்கின்றது அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். அதாவது செப்டம்பர் மாதத்தில் இருந்து இதுவரையில் ஒரு புதிய 14 கேசஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி இன்றைக்கு இந்த தகவலை ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் வந்து வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே எலிஜிபிளானவர்கள் இதற்கு உரிய வேக்சின்ஸை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எம்பாக்ஸ் குரங்கம்மை அப்படி என்று சொல்லி தமிழில் சொல்வோம். சரி, இந்த எம்பாக்ஸுக்கான எலிஜிபிளானவர்கள் வேக்சின்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் இந்த பரவலை வந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பொதுவாக இந்த மனிதர்களிடையே இது பரவுவதற்கு வாய்ப்பு குறைவு தான் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். எப்படி இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்றது, பரவுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த தொற்று ஏற்பட்ட நபரோடு நீங்கள் க்ளோஸ் கண்டாக்டில் இருக்கிறது, அல்லது வந்து செக்ஷுவல் கண்டாக்ட் இப்படி என்று சொல்லி, அல்லது வந்து உடலில் கொப்பளங்கள் இருக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய திரவங்கள் உங்கள் உடலில் படுறதால, அல்லது பாடி ஃப்ளூயிட் ரெஸ்பிரட்டரி செக்ரேஷன் இந்த சுவாசம் மூலம் வருகின்ற இந்த துகள்கள், இதன் காரணமாக எல்லாம் உங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்ட நபரிடமிருந்து தொற்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதுதான் அது வளமை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இந்த எம்பாக்ஸுக்கு என்று சொல்லி இதுவரையில் ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆனால் வராமல் பாதுகாப்பதற்கு அல்லது இந்த பாதிப்பை குறைப்பதற்கு வேக்சின்ஸ் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்குரிய அந்த சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தால், தோலில் வந்து இந்த ரேஷ் போன்று காய்ச்சல், அதே போன்று இந்த லிம் நோட்ஸ் வீங்கிறது, நுண்ணநீர் கணுக்கள் வந்து வீக்கம் அடைகிறது, தலையிடி, அதே போன்று தசை நோக்கள் சோர்வு போன்றவை இருக்கும். அது அதற்குரிய அறிகுறிகள் அப்படி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் வந்து கூறியிருக்கிறது, இந்த ஆண்டு இதுவரைக்கும் 41 கேசஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறதாம். கடந்த ஆண்டு பார்க்கையிலே இந்த காலப்பகுதியில் ஒப்பிட்டு பார்க்கையில் 118 கேசஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்தன. அதே வேளையில் மொத்தமாக கடந்த ஆண்டு 158 கேசஸ் பதிவாகி இருந்தனவாம். அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில் பரவாயில்ல தான், ஆனால் அண்மையில் வந்து இந்த செப்டம்பரில் இருந்து பார்க்கையில் ஒரு பெரிய அதிகரிப்பு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த விடயத்தை வந்து ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் வந்து கூறியிருக்கின்றது. நீங்க யாராவது இந்த வேக்சின் எடுக்கிறதுக்கு நீங்கள் பதிவு செய்ய விரும்பினால் தங்களை தொடர்பு கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் வந்து தெரிவித்திருக்கின்றது. 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மீண்டும் கூட உள்ளனர். இந்நிலையில் அரசின் 243 பக்கங்கள் கொண்ட முக்கிய பொருளாதாரம் மற்றும் தொழிலாளர் சட்ட மசோதா பில் C-39 இது மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற உள்ளதுடன் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்முதல் சார்ந்த புதிய சட்ட மசோதாவையும் அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல தசாப்தங்களாக பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த 187 ஏக்கருக்கும் அதிகமான அரசு மற்றும் தனியார் காணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் சிவில் நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் விவசாயம் மற்றும் உள்ளூர் உற்பத்திகளை பெருக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் நிலவும் மோதல்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக திமுக சட்ட ரீதியான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆர் வீரமணி விவகாரம் தொடர்பாக அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக கூறி தாவேகா மீது ₹1 crore நஷ்ட ஈடு கோரி அவதூறு வழக்கு தொடர உள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. log on to eastfm.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-508-9552. உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆண்டாரியோக்குள்ளே முனிசிபல் எலெக்ஷன்ஸ் வந்து அக்டோபர் 26 நடைபெற இருக்கிறது தெரிந்த விஷயம். சரி, இது தொடர்பாக முற்கூட்டிய வாக்களிப்புகள் வந்து நாளை முதல் சில இடங்களில் ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நாட்களில் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வெவ்வேறு முறைகளில் கூட இருக்கின்றது. அவங்களுடைய வோட்டர்ஸ் கார்டில் இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அதற்குரிய வெப்சைட்ஸுக்கு சென்று நீங்கள் அவற்றை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. இறுதி நாளில் நீங்கள் வாக்களிக்க போறீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இல்லாவிட்டால் அன்றைக்கு வந்து நெருக்கடிகளை குறைப்பதற்கு நீங்கள் முன்கூட்டி வாக்களிக்க போறீங்கன்னு சொன்னால், ஆகவே அதை தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் எங்கெங்கே என்னென்ன விதங்களில் நீங்கள் வாக்களித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களும் மாறுபடுகின்றன. அதற்கேற்ற வகையில் நீங்கள் வாக்களித்துக் கொள்ள முடியும். நாளை முதல் வாக்களிக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது டொரண்டோ இருக்கின்றது. அதே போன்று மிசிசாகாவிலும் நீங்கள் நாளை முதல் வாக்களிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று டொரண்டோவை நாங்கள் பார்க்கும்போது நாளை ஆரம்பிக்கின்ற இந்த முற்கூட்டிய வாக்களிப்பு வந்து அட்வான்ஸ் வாட்டிங் 11 தேதி வரையில் இருக்க போகிறது. காலை 10 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் நீங்கள் வாக்களித்துக் கொள்ள முடியும். உங்களுடைய வார்டு கார்டில் ஐடி கார்டில் வந்து இது தொடர்பான இடம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் நீங்கள் toronto.ca அதற்கு போய் இந்த விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சிட்டி கூறியிருக்கிறது. டொரண்டோவிலே நாளை தொடக்கம், அதாவது 6 தேதி தொடக்கம், 11 தேதி வரையில் காலை 10 மாலை 7 மணி வரைக்கும் நீங்கள் முற்கூட்டிய வாக்களிப்பில் பங்கு கொள்ள முடியும். மாக்கத்தை பொறுத்தளவிலே அக்டோபர் 16 நீங்கள் வாக்களித்துக் கொள்ள முடியும். அது தொடக்கம், அதாவது அக்டோபர் 16 தொடக்கம் அக்டோபர் 26 வரை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 2:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

2:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தை நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். இதுவரை நிறமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு ரஷிதா. இனிமையான வணக்கம் நேர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
8: Soul Solutions, Foot Clinic, நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72 மார்க்கம், 905-47 1 4000.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ராஸ்ட் வார்னிங் கூட இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக ஒலிக்கின்றது பாடல் பத்தா திரைப்படத்தில் இருந்தேன்.

நேரம் 3:08 அளித்தது ஜெயிலர் 2 திரைப்பட பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. சுவாரஸ்யமான பல விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் தந்துட்டு இருக்கோம். இந்த வாரம் வெளியான திரைப்படங்கள்ல, அதுவும் ஹாலிவுட் திரைப்படங்கள்ல, 5வது இடத்துல திகர் திரைப்படம்

ஈவில் திரைப்படம். இந்த வாரம் 13 மில்லியன் டாலர்களை வார இறுதியில் வசூல் செய்திருந்தாலும் இதுவரைக்கும் 125 மில்லியன் டாலர்களை வசூல் செய்திருக்கின்றது. இந்த வாரம் வெளியான ஒரு நாவல தலைவன திரைப்படம் தான் வேழ்த்தி. இந்த திரைப்படம் 33 மில்லியன் டாலர்களை வசூல் செய்திருக்கின்றது. மைக்கோ ஷோவால்டர் இயக்கத்தில் ஆன் ஹாத்வே, டகோலா ஜான்சன் மற்றும் பலர் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம். இந்த புக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரில் ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு புக்காக இருந்தது. ஸோ ஆகவே இது திரைப்படமாக வரும்பொழுது எதிர்பார்ப்புகளும் அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 3:09 ஒலிக்கின்றது டோரத்தி திரைப்பட பாடல்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
3: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள்

0: குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: Ajax Mitsubishi இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன்,
2: 4370002 4780607002. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: VJ Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லை. ரஞ்சன், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7 East FM.ca. Don't shut.

0: 3:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசை எங்கும் கிழக்கு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிப்பு இப்பொழுது வெளியாகி இருக்கு. அண்ட் மருத்துவத்துக்கான நோபல் பரிசினை இந்த 2026 கார்ல் டைஸ்ரோத், பீட்டர் ஹெக்கமன் அண்ட் ஜார்ஜ் நாகல் ஆகிய மூவருக்கும் இந்த நோபல் பரிசு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. மூளை ஆராய்ச்சி துறையின் ஒளியியல் மறுபணுவியல் கண்டுபிடிப்புக்காக இந்த 54 வயதுடைய அமெரிக்கரான கார்ல் டைஸ்ரோத் மற்றும் 71 வயது ஜெர்மனியரான பீட்டர் ஹெக்கமன் அண்ட் 73 வயதான ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் நாகல் ஆகியோருக்கு தான் ஆகியோர் ஸ்வீடனில் வந்து இந்த கர்லுனிஸ்கா இன்ஸ்டிடியூட் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நோபல் குழுவால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த துறையில் வந்து ஒளியியல் மறுபணுவியல் என்னும் வாழும் மூளையில் உள்ள தனிப்பட்ட நரம்பு செல்களில் செயற்பாட்டை இயக்க அல்லது முடக்க சாத்தியமாகிறதான். இந்த கண்டுபிடிப்பினால் உலகமெங்கும் உள்ள ஆய்வகங்களில் மூளையின் ரகசியங்களை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருவதாக இந்த விருதை பெறுபவர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நோபல் பரிசு என்பது உலகளவில் அறிவியலாளர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுற ஒரு மிக உயரிய பரிசு. அது மட்டும் இல்ல, இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளியல் ஆகிய 6 துறைகளிலும் இது வழங்கப்பட்டு வருது. அக்டோபர் 5 முதல் 12 வரை ஒவ்வொரு துறைக்குமான இந்த வெற்றியாளர்களோட பெயரை வெளியிட இருக்காங்க நோபல் பரிசை தர இருக்கிறவங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இன்னைக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில இயற்பியலுக்கான நோபல் பரிசு நாளையும், வேதியியலுக்கான நோபல் பரிசு நாளை மறுநாளும், அதே போல அக்டோபர் 8 இலக்கியத்துக்கும், அக்டோபர் 9 வந்து அமைதிக்கும், அக்டோபர் 12 பொருளாதாரத்துக்கும் என இந்த நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அந்த தகவலோடு கனடா பைலட் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: அனைத்து விதமான இமிகிரேஷன் சார்ந்த தேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நிறைவேற்றிக் கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் உங்கள் அனைத்து வித இமிகிரேஷன் தேவைகளையும் அது நிறைவேற்றி தருகின்றது. 1370 டொமினல்ஸ் ரோடு என முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட பயனுள்ள விடயங்களை இந்த குடியுறவுத்துறை சார்ந்து எடுத்து வர இருக்கின்றோம். கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இந்த இமிகிரேஷன் சேவைகளை கனடா பைலட் புரோகிராம் வழங்கி வருகின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு உள்ள 4379944450 கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகளை கனடா நிறுத்தவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக விசிட்டர் விசா ஊடாக உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விரைவடைத்துக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. கனடா பைலட் புரோகிராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்த பலர் தொடர்ச்சியாக கனடாவுக்கு விசிட் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. எனவே நீங்கள் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை சரியாக செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய குடும்பங்கத்தவர்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் கனடா பைலட் புரோகிராமை 4379994450. நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உங்களுக்கான இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. அதுவழியில் விசிட்டர் விசாவுக்கு நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மீள விண்ணப்பிப்பது குறித்த முடிவுக்கு நீங்கள் வருத்தவில்லை. உங்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற வாய்ப்புகள் இருக்கலாம். குறிப்பிட்ட கால எல்லைக்கு முன்னதாக நீங்கள் பெடரல் கோர்ட்டில் இதனை அப்பீல் செய்து கொள்ள முடியும். இதற்கும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. அதுவேளையில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை மீள விண்ணப்பித்துக் கொள்வது என்று வருகின்ற பொழுது ஒருமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது சரியான பலனை தராது. இந்த ரிஃப்யூசல் லெட்டரில் குறிப்பிடப்பட்ட காரணங்களை தவிரவும் வேறு பின்னணி காரணங்கள் இந்த நிராகரிப்பு இருக்கக்கூடும். எனவே இந்த பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் திருப்திகரமான முறையில் மீளவும் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்வதுதான் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு உங்களுக்கு அது பயனளிக்கும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை மீள விண்ணப்பித்துக் கொள்வது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இன்று ஆண்டு நகரசபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் நகர முதல்வராக மீண்டும் போட்டியிடும் ஒலிவியா சவ் நகரின் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தை தனது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார். இத்திட்டம் மூலம் பெற்றோருக்கு ஆண்டுக்கு சராசரியாக $1,800 வரை சேமிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு விதிக்கப்பட்ட 6 ஆண்டுகள் சிறை தண்டனையை உடனடியாக அமல்படுத்துமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் மன்னிப்பு செல்லாது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் 2026 நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ஜெர்மனி மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மனித மூளையின் நரம்பு மண்டல செயல்பாடுகள் மற்றும் ஒளியின் மூலம் செல்களை கட்டுப்படுத்தும் புரட்சிகர ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுக்காக இவர்களுக்கு இந்த உயரிய விருது வழங்கப்படுவதாக நோபல் குழு அறிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம், 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம், 1,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
1: வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960. KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 647-522-1775, kmbusiness.ca.
0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777. MortgageSolutions.ca.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 11:44 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தின ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த திரைப்படத்தை நெல்சன் இயக்க, அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் திரைப்படம் வெளியாக இருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தில் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்காரு. அவரோடு இணைந்து ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வித்யா பாலன், மோகன்லால் அண்ட் இந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எல்லாமே வந்து செகண்ட் பார்ட்ன்றதுனால அதிகமான எதிர்பார்ப்பும் இருக்கு, அதே மாதிரி ஒரு பயமும் இருக்கு. பொதுவாகவே தமிழ் திரைப்படங்கள்ல இந்த பகுதி 2 அப்படின்னு வரும்பொழுது இது வரைக்குமே சூப்பர் ஹிட்டா அப்படின்னு பார்க்க போனா அதில் மீசே முறுக்கு 2 திரைப்படம் ஓரளவுக்கு கலெக்ஷனில் சமாளிச்சுட்டு இருக்கு. அதே வரிசையில் தான் ஜெயிலர் 2 வருமா இல்லை எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வர்றதுனால சொதுப்புமா இல்லையா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்குமே பதில் வந்து திரைப்படம் வெளியாகும் பொழுது தெரிய வரும். திரைப்படத்தில் ஆடியோ லான்ச் கூட இப்போ ரீசெண்டாக நடந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாடல்களும் வெளியாகி இருந்தது. அக்டோபர் 15 இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவரை இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்ட விசா ஊடாக வரவழைக்க விரும்பினால், உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தோடைய நண்பர்களையோ வரவழைக்க விரும்பினால், நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. கனடா பைலட் ப்ரோக்ராம் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் முறை கூறையும் கீழ் நிறைவேற்றி தருகின்றது. கனடாவில் விசிட்ட விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களை கனடாவுக்கு விசிட்டராக வரவழைக்க முடியும். தொடர்ந்தும் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டவர்கள் இவ்வாறு கனடாவுக்கு விசிட் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழலில் நீங்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை தொடர்பு கொள்ள முடியும். வெறுமனே நீங்கள் சரியான தகவல்களை வழங்குவது மற்றும் ஃபோம்களை நிரப்புவது என்று மட்டும் இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதை கருதக்கூடாது. சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறன, அதனை சரியாக செய்து கொள்கின்ற பொழுதுதான் இந்த விசிட்ட விசா விண்ணப்பம் உங்களுக்கு பயன் தருவதாக அமையும். நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை அழைக்க முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதில் நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மீள விண்ணப்பிப்பது என்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் செல்ல தேவையில்லை. தகுந்த காரணங்கள் இருப்பின் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்வதை கூட ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு முன்னதாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர்ஸ் ஊடாக உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கிற நடவடிக்கைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் வெற்றிகரமாக செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. அதுவிலேயே நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் மீள விண்ணப்பிக்கின்ற பொழுது இந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது முக்கியமானது. அதுவிலையில் நீங்கள் இந்த ரிஃப்யூசல் லெட்டரை பார்க்கின்ற பொழுது சில வழிகளில் உங்களுக்கு என்ன தவறு இருக்கின்றது என்றே புரியாமல் இருக்கலாம். அல்லது நீங்கள் சரியாக கொடுத்த விடயங்கள் கூட தவறானதாக கருதப்பட்டிருக்கலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கும். அது ஏன் என்று சொன்னால் பின்னணி காரணங்கள் ரிஃப்யூசல் லெட்டரில் குறிப்பிடப்படுகிற காரணங்களை விடவும் வேறு அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படாத பல்வேறுபட்ட பின்னணி காரணங்கள் இருக்கும். அதனை சரியாக அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதுதான் தகுந்த பலனை தரும். ஒருமணி தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. எனவே இதற்கும் கனடா பைலட் ப்ரோக்ராம் KSTTA டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை பெறுவதன் ஊடாக உங்களுக்கு உதவுகின்றது. விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அந்த வழியில் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளினூடாக கனடாவுக்கு ஒர்க் பெர்மிட்டுடன் வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி ப்ரோக்ராமினூடாக கனடாவுக்கு PR வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இவற்றுக்குரிய தகைமைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
6: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2nd தேதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1ஆம் தேதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
7: Sigma is an action adventure film.
8: Abba, bye marba, solid ba.
7: Filled with a lot of new fresh elements.
9: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam varum.
7: Like heist, treasure hunt.
10: Inoru kodi.
11: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sandhana neenga.
6: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
12: Audience ku enna theviyo adu pannu.
6: Sigma
13: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
14: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
15: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
14: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
16: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
17: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
18: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
19: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே.
18: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
19: பூவே பூவே பெண் பூவே,
18: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
19: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
1: நேரம் 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். திசையெங்கும் கிழக்கு. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இருந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள 416-824-1212. மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 13 உள்ளது. இது ஒரு லைட்டான விண்டியான ஒரு நாள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்று இரவு 9 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏராளமான தகவல்களை உங்களுக்காக தந்துகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, $30 வாங்கப்பட்ட ஒரு பெயிண்டிங் ஆனது ஒரு ஆக்ஷனில் 1.35 மில்லியன் டாலர்களுக்கு விற்பனை ஆகி இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $30 ஒரு எஸ்டேட் சேலில் வந்து வாங்கப்பட்ட ஒரு ஆர்ட் ஒர்க்கை ஆக்ஷன்ல சரி விட்டு பார்ப்போமே அப்படின்னு பார்க்க போனா, அது புகழ்பெற்ற கேட்ரூட் அப்ரகாம்பியிட 1951 முடிக்கப்பட்ட ஆல்டமன் மேரியம் ஷெல்ஸ் என்ற ஒரு பெயிண்டிங்கை தான் இவங்க $30 வேல்யூக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அதோட ஒரிஜினல் வேல்யூ அத்தன்டிகேஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மதிப்பு மட்டுமே 1.35 மில்லியன் டாலர்களாக இருந்திருக்கு. அண்ட் இந்த ஆல்டமன் மேரியம் ஷெல் எனப்படும் இந்த பெயிண்டிங் ஆனது பப்ளிக்கு வந்து 75 வருடங்களாக வந்து கண்ணில் படாமலே இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஆர்ட் வந்து பொஹேமியன் குவீன் அப்படின்னு சொல்லியும் செல்லமாக அழைப்பாங்களாம். பெயிண்டர்ஸ் த சோலோ எக்ஸிபிஷன் மட்டுமே அந்த காலத்தில் $50 to $150 வரைக்கும் விற்பனை ஆகியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு பெயிண்டிங் தான் இப்போ வந்து ஆக்ஷனில் $1.35 மில்லியன் விற்பனை ஆகியிருக்கு. 4 மணி 1 நிமிடம்.

அரசியல் திரைப்படத்தில் இருந்து அழுத்தத்துக்கு பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. ஆர்டர் ஆஃப் கனடா மெம்பரான மிஷல் குட் 5 ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட் ஃபார் கனடாட ரிச்சஸ்ட் ஃபிக்ஷன் அவார்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கிலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்டீஜியஸான அவார்டு. எப்படி நோபல் ப்ரைஸ் ஒரு மிகப்பெரிய பிரஸ்டீஜியஸான ஒரு அவார்டு, அதே மாதிரி கனடியர்களுக்கு இது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு அவார்டுன்னு சொல்லலாம். இந்த பிரஸ்டீஜியஸான கில்லர் ப்ரைஸுக்கு எலிசா சன்ஷைன் அப்படின்ற ஒரு மல்டி ஜெனரேஷனல் ஃபேமிலி சாகா எழுதிய ஆர்டர் ஆஃப் கனடா மெம்பரான மிஷல் குட் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ட்ரானோ பேஸ் பப்மினா சாபெட் வந்து அவங்களோட டெபியூ நேஷனல் பெஸ்ட்செல்லரான குட் பீப்புள் என்ற புக்குக்காக வேண்டியும் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் பேஸ்ட் ஆத்தரான நிக்கோலஸ் ஹியரிங் அவரது இரண்டாவது நாவலான யோர் பிரெத் இஸ் சார்கோல் என்ற புக்குக்காகவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யங் ஐலாண்டர் வந்து நியூ பிரான்ஸ்விக்ல இருந்து இப்பொழுது அவருக்கும் இந்த பரிந்துரை பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஃபிக்ஷன் ப்ரைஸில் வந்து டெபியூ நாவலான சம் ஹெலிஷ் என்கிற புக்குக்காக அவரோட பெயரும் இந்த பரிந்துரை பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த கில்லர் விருதானது ஸ்கோஷியா பேங்க் 2025லேருந்து பார்ட் வைஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்பொழுது வந்து ஒரு புதிய பரிமாணத்தில் வந்து உருவாகி இருக்கு. அண்ட் இந்த கில்லர் அவார்டு வின்னருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 100K பரிசு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஏராளமான கிளைஞர்களும் இந்த பரிந்துரை பட்டியலில் இடம்பெறுவாங்க. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டு இந்த வருடத்துக்கான இந்த கில்லர் ப்ரைஸ் வந்து நவம்பர் 16 ஒரு டெலிவைஸ் செரமனியோட நடக்க இருக்கு. கனேடியன் கமெடியனான ரிக் மெர்சர் இந்த விருது விழாவை தொகுத்து வழங்க இருக்காரு. 4:12, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது The Sale to Remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் The Sale to Remember. தமிழில் பேச அகமது தம்சேன். 4378607002 4378607002.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்ப்ரோ. PPS குரூப் இங்க்.ca.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074. 416-704-8074.
9: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: 4:24 கோவா திரைப்படத்திலிருந்து அழித்தத பாடல் இது. ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது இந்த மாதமே வந்து ஏராளமான திரைப்படங்கள் வர இருந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னால் தனுஷ் நடிப்பில் ஓம் திரைப்படம் வெளியாக இருந்தது. ஆனால் ஜெயிலர் 2 வெளியாகிறதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த திரைப்படம் வெளியாகிறது டேட் தள்ளிப்போ இருக்கு. ஸோ அக்டோபர் 15 ஜெயிலர் சோலோவாக ரிலீஸ் ஆக போகுது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சரியான முறையில் நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தவர்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ நீங்கள் விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. தொடர்ச்சியாக கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்ட பலர் தொடர்ந்தும் கனடாவுக்கு விசிட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். வெறுமனே போங்களை நிரப்புவது மாத்திரமல்ல, இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்வது என்பது சரியான தகவலாக இருந்தாலும் கூட அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் பயனளிக்கும். எனவே உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை சிறந்த வல்லுநர்களுடைய துணையோடும் செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450. அதுவரை நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டால் உடனடியாக நீங்கள் திருப்பவும் அப்ளை பண்ணுவது என்கின்ற எண்ணத்துக்கு வர தேவையில்லை. தகுந்த காரணங்கள் இருப்பின் இந்த நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட கால எல்லைக்கு முன்னதாக நீங்கள் இவ்வாறு அப்பீல் செய்து கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு விசா விண்ணப்பங்களை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் கூட மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிரிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். விவரங்களுக்கு 4379994450 4379994450. அதுவரையில் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் மீளவும் விண்ணப்பிக்கின்ற பொழுது இந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது முக்கியமானது. நீங்கள் கொடுத்த தகவல்கள் சரியாக இருக்கலாம், ஆவணங்கள் சரியாக இருக்கலாம், இந்த விதிமுறைகளை சரியாக நீங்கள் பின்பற்றி இருக்கலாம். இருந்தாலும் கூட உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் ரிஃப்யூசல் லெட்டரில் குறிப்பிடப்படுகின்ற காரணங்களை தவிர மேலும் பல பின்னணி காரணங்கள் இருக்கலாம் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கு. எவ்வாறான விடயங்கள் இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக அறிந்து கொண்டும் அதற்கேற்ற வகையில் மீள விண்ணப்பிப்பதுதான் சரியான பலனை தரும். வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதன் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நிராகரிக்கப்பட்ட உங்கள் விண்ணப்பத்தினுடைய தரவுகளை இந்த டாக்குமெண்ட் மூலமாக அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. இதனூடாக உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த மீள் விண்ணப்பங்களை விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை நீங்கள் நாட முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450.

0: கெனடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மீண்டும் கூட உள்ளனர். இந்நிலையில் அரசின் 243 பக்கங்கள் கொண்ட முக்கிய பொருளாதார மற்றும் தொழிலாளர் சட்ட மசோதா பில் C-39 மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறவுள்ளதுடன் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்முதல் சார்ந்த புதிய சட்ட மசோதாவையும் அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல தசாப்தங்களாக பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் இருந்த 187 ஏக்கருக்கும் அதிகமான அரசு மற்றும் தனியார் காணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் சிவில் நிர்வாகத்தை வலுப்படுத்தும் விவசாயம் மற்றும் உள்ளூர் உற்பத்திகளை பெருக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் நிலவும் மோதல்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக திமுக சட்ட ரீதியான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆர் வீரமணி விவகாரம் தொடர்பாக அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக கூறி தவிக்க மீது ₹1 கோடி நஷ்டஈடு கோரி அவதூறு வழக்கு தொடர உள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-24-26.
2: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
3: Warden and Finch Santipil, Dr. Bala Avargalin Nirvagathil, BSRV, Medical and Dental Office, CDCP Thittathin Moolam, Thagudiyulla Canadia Kudiyiruppalargalukku, Pal Maruthuva Sevigal, Ilavasamaga Kidaikkalam. Neengal innamum CDCP ki vinnappikkavillaya, BSRV Dental Office, vinnappikka udhuvugindra. Warden and Finch Sandipal, BSRV Medical and Dental Office, பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
4: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி பெற்றுக்கொள்ளுங்கள்.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மணி திரைப்படத்தில் இருந்து அழைத்தது பாடல் எங்களுக்கு எடுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. ஏசியா கேம்ஸ் 2026 செப்டம்பர் 19 ஆரம்பமாகி அக்டோபர் 4 வரை இடம்பெற்றது. இது 20th ஏசியன் கேம்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இந்த லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்டிங் இவெண்ட் வந்து ஐசி நகோயால நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இதில் முதல் 6 இடங்களில் என்னென்ன நாடுண்டா, முதலாவது இடத்துல சைனா இடம் பிடிச்சிருக்கு. மொத்தமாக 341 பதக்கங்களை தன் வசமாக்கியிருக்கு. அதில் 169 தங்க பதக்கங்கள். 2nd இடத்துல ஜப்பான், 3rd இடத்துல கொரியா, 4th இடத்துல இந்தியா, 5th இடத்துல உஸ்பெகிஸ்தான், 6th இடத்துல ஈரான். இந்த நாடுகள் தான் டாப் 6 இடம் பிடிச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரியான முறையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய அன்புக்குரியவர்களை இலங்கையிலிருந்து விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வது வெறுமனே ஃபார்ம்களை நிரப்பது மாத்திரமல்ல, சரியான தகவல்களாக இருந்தாலும் பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு உங்களுக்கு உதவுகின்றது. தொடர்ச்சியாக கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டவர்கள் கனடாவுக்கு விசிட் பண்ணி சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. மீள மீள விசிட்டர் விசாவுக்கு நீங்கள் தவறாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும் என்பதையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்த விரும்புகிறது. அதுவேளையில் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மீள விண்ணப்பிக்கின்ற எண்ணத்துக்கு நீங்கள் செலுத்தவையில்லை. தகுந்த காரணங்கள் இருப்பின் பெடரல் கோர்ட்டில் இந்த நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பத்தினை அப்பீல் செய்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட கால எல்லைக்கு முன்னதாக இந்த அப்பீலை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இதற்கும் மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிரிகேஷன் லாயர்ஸ் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். 437-999-4450. அது மட்டுமில்லாமல் விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் திருப்பவும் விண்ணப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது சொன்னால், இந்த விண்ணப்பமே நிராகரிக்கப்பட்டது என்கின்ற சரியான பின்னணி காரணத்தை அறிந்து கொண்டு திருப்பவும் விண்ணப்பிப்பதுதான் சரியான பலனை தரும். என்று சொன்னால், இந்த ரிஃப்யூசல் லெட்டரில் கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தை விட மேலும் பல பின்னணி காரணங்கள் இந்த நிராகரிப்புக்கு இருக்கலாம். குறிப்பாக நீங்கள் சரியாக விவரங்களை கூட வழங்கியிருக்கலாம், சரியாக ஆவணங்களை கூட வழங்கியிருக்கலாம், ஆனால் அவை ஏன் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்கின்ற சரியான காரணத்தை அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பதுதான் தகுந்த பலனை தரும். வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. எனவே இவ்வாறு விண்ணப்பங்களை மீளவும் செய்து கொள்கின்ற பொழுது உயர்வான சக்சஸ் ரேட்டோடு செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் KSDTA டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் விசா ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து பெறுவதனூடாக உங்களுக்கு உதவுகின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அது மட்டுமில்லாமல் வொர்க் பெர்மிட்டுடன் கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள், அதே வழியில் PR கனடா வருகை தருவதற்கான நோமினி ப்ரோக்ராம்கள் பற்றி அறிந்து கொள்வதற்கும் கனடா பைலட் ப்ரோக்ராமில் அழைக்க முடியும். 437-999-4450. 437-999-4450.
0: நேரம் 4:48. இந்த நேரத்தில் இயக்குனர் சிங்கீதம் காலமானார். சிங்கீதம் சீனிவாச ராவ் இவர் 95 வயதில் சென்னையில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் சங்கீதம் சீனிவாச ராவ் முதுமை காரணமாக, அதுவும் உடல்நல குறைவால அவர் உயிரிழந்தார். அவரது இறுதி சடங்கு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. 1931 செப்டம்பர் மாதம் 21 ஆந்திராவில் பிறந்த சிங்கீதம் சீனிவாச ராவ் சென்னை பல்கலைக்கழக இயற்பியல் துறையில பட்டதாரியாக இருந்தார். அது மட்டும் இல்லாம திரைப்பட துறையிடம் மீது அதிக ஆர்வமாக இருந்ததனால பிரபல இயக்குனர் கே.வி. ரெட்டியிடம் உதவியாளராக இருந்தார். அவர் 1974 தமிழில் வெளியான திக்கற்ற பார்வதி என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அந்த படத்துக்கு அவருக்கு வந்து தேசிய விருதும் கிடைத்தது. இதனை தொடர்ந்து உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த ராஜபார்வை, பேசும் படம் அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், மகளிர் மற்றும் காதலா காதலா, அப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸ் என கமல்ஹாசன் இவர் தொடர்ந்து பயணித்து வந்தார். இதனையடுத்து இளைய திலகம் பிரபு நடித்த சின்ன வாத்தியார் உள்ளிட்ட பல படங்களையும் இவர் தமிழில் இயக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு புதுமையான தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதில் இவர் வந்து ரொம்ப அதிக ஆர்வம் கொண்டவர். இதனால தான் இவர் உலக நாயகனோடு அதிகமாக கை கோர்த்தார். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம், ஆங்கிலம் என பல மொழிகளில் இவர் வந்து 60 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இவருடைய தன்னுடைய 94 வயதில் சிங்கீதம் என்னும் பெயரில் திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது தயாரிப்பில் உள்ள கில்கி கிபி 2868 படத்திட திரைக்கதையிலையும் இவருடைய பங்களிப்பு உள்ளது என்பது. கல்கி கிபி 2868 இந்த படத்தில் திரைக்கதையும் இவருடைய பங்களிப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கீத சீனிவாசராவிற்கு இளையராஜா, கமல்ஹாசன் உள்ளிட்ட பலரும் சமூக ஊடகங்களில் அவங்களது இரங்கலை தெரிவித்திருந்தாங்க. அந்த தகவலோடு நான் இப்போ திசையெங்கும் கிழக்கு நிறைவடையும் நேரமும் வந்தாச்சு. 5 மணிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் உங்களுக்காக வர இருக்கு. உங்கள் விருப்ப பாடல்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு பாடல் கேட்கலாம். என்னோட ஜஸ்மிதா வர இருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் இணைந்து பாடல் கேட்க 4164 4400 கால் பண்ணுங்கள். அடுத்த மணி நேரத்தில் காஃபி டபுள் டபுளோடு உங்களை சந்திக்க போகிறேன்.

0: வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6943589
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
5: பொன்மன சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652. நிவாரணம் .com.
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: 5 மணி 1 நிமிடம். இது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் ரிஷிதா. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். அதுவும் நாங்க வந்து அக்டோபர் மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டோம்.
0: ஆமா, அப்படியே வந்து இந்த விம்பர் மாதங்களுக்குள்ள நாங்கள் வந்தாச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், எல்லாம் கடவுளில போனீங்கன்னா இன்னும் ஹலோவீனே வரல. ஆனால் எல்லாம் ஹாலிடேக்கு வந்து ப்ரொமோஷன் போட்டாங்க,
1: ரெடி ஆயிட்டோம். ஆனால் அதுக்கிடையில இன்னும் 2 மாசம் தான் இருக்கு இந்த வருஷம் முடியறக்கு.
0: இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவு இது வரைக்கும் நடந்த மாதிரி இல்லை. ஆனால் இயர் 2 முடிவுக்கு வருது.
1: கண்டிப்பாக அது வந்துடும்,
0: அது வந்துடும். அது நாங்கள் வேணாம்னு சொன்னாலும் அது வந்து இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் மண்டே ஆனால் இதோ வந்துட்டேன்னு நாங்களும்
1: வந்துடும்.
0: அதுங்களை எப்படி லிங்க் கொடுத்தேன்னு.
1: ஸோ
0: ஆகவே நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நல்ல ஒரு வெதர் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரியான இனி நல்ல சில்லான ஒரு வெதர் எங்கே கிடைக்கணும்னு தெரியாது, கஷ்டம் தான். ஸோ ஆகவே 4164504040 கால் பண்ணுங்க.
1: ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும்,
0: யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212.
0: ஈஸ்ட் எஃப்எம் இன் அஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com இன் மூலமும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே நாங்கள் வந்து ஒரு ஜிபரிஷ் பாட்டு கேட்க போகிறோம். கேட்போமா?

0: நாளே.
1: 5:07, நீங்க கேட்டது ஒரு அற்புதமான ஜிபரிஷ் பாட்டு.
2: ஜிபரிஷ் பாட்டு தலைவர் அனிருத் இசையில்.
1: ஆமா, அதேதான். அதாவது இந்த படத்துல ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு இன்னைக்கு, சரியா? இப்ப நிறைய பேர் அதுல நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அது ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து கேமியோல தான் நடிக்க போறாரு அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல,
2: அவரே ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து போவார் போல
1: அப்படின்னு நினைக்காம அந்த படம் வந்து ஃபுல்லா அவரே இருப்பாரு. ஜெயிலர் எப்படியோ ஜெயிலர். ஏன்னா தமிழ் சினிமாலாம் ஒரு கர்ஸ் கூட இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா வந்துருமா செகண்ட் பாட்டுன்னு எடுப்பாங்க. அது கொஞ்சம் வந்து ஆமாம் இப்படிதான் நம்பி ஒரு படத்துக்கு போய் நான் கடைசியில் அழுது வந்தே தான் மிச்சம். அந்த மாதிரி இந்த படமும் இருக்கக்கூடாது அப்படின்றதா நினைச்சு
2: இப்போ நம்பிக்கையோட
1: நம்பிக்கையோட அடுத்த காலர் செல்வகுமார். வணக்கம்.
3: வணக்கம் நிரோசிதா, யாஸ்மிதா, இருவருக்கும் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமாக உற்சாகமாக இருக்கிறோம்.
1: எனக்கு என்ன பாட்டு கேட்பேன்?
3: எல்லாருக்காகவும்
1: பாடல் வருது இந்த நேரத்துல. என்னதான் நாங்க வந்து அனிருத் சாய் அபயங்கர்னு போனாலும் குறுக்க கௌசிக் வந்தான்ற மாதிரி ஒரு லெஜெண்ட பாடல். இசை ஞானிலே ராஜா இசையில் அளிக்கின்றது லெனின் பாண்டியன் பாடல். மீன்வால் நீங்க எங்களோட இணைந்து பாடல் கேட்கலாம். அலையுங்கள்.
2: 4164544404.

0: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு

0: படி மேல. ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல், விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184.
1: அரசாங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
4: நேரம் 5:17. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர், இல்ல காஃபி டபுள் டபுள்.
5: நீங்க வீக்கெண்ட் ஞாபகமாவே இருக்கீங்க. இது மண்டே, பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச நாள் இது. ஆகவே பரவாயில்ல, எல்லாமே ஒண்ணுதானே. இப்ப எங்களோட யார் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்ணன். வணக்கம்.
6: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் கண்ணன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சரி, அந்த சுகத்தோட என்ன பாடல் கேப்போம் கண்ணன்?
6: பாடல் ஈசிய முறுக்கு திரைப்படத்துல இருந்து என்ன நடந்தாலும் என்ற பாட்டு.
5: யாருக்கெல்லாம் பாட்டு டெடிகேட் பண்ண போறீங்க?
6: எல்லாரும் கேப்போம்.
5: எல்லாருக்காகவும் உங்களுக்காக பால் வருது. ரொம்ப நன்றி எங்களோட இந்த கண்மைக்கு.
6: கண்ணன்
5: எங்களோட இணைந்திருந்தார். இதே போல நீங்களும் எங்களோட உற்சாகமாக இந்த பாட்டு கேட்கலாம். அழைங்குங்கள்.
4: 416-554-4040.

0: 5:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின்
1: காஃபி டவோ டவோ.
0: அழைப்பில் சாந்தி, வணக்கம்.
1: வணக்கம் சாந்தி.
0: சாந்தி லைன்ல இருந்தாங்க, ஆனா சாந்தி காணையில. பரவாயில்ல, சாந்தி கேட்ட பால் நாங்க தருவோம். ஆனா இந்த நேரத்துல வந்து அவங்க ஆசை படத்துல இருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பாட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பால் அவங்களுக்காக வருது. அதுக்கு முன்னாடி கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கிற பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவருடைய நண்பர்களையோ நீங்கள் விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை நீங்கள் அணுக முடியும். 1370 டோல்மில்ஸ் ரோடு என முகவரி அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. பெருமனை போம்களை நிரப்புவது மாத்திரமல்ல விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்வது என்பது. சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. இவற்றினை தகுந்தபடி செய்கின்ற பொழுதுதான் இந்த விண்ணப்பம் வெற்றிகரமாக அமையும். மீள மீள நீங்கள் தவறாக விண்ணப்பித்து அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே விசிட்டர் விசா விண்ணப்பங்களை உயர்வான சக்சஸ் ரேட்டோடு செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. கனடாவில் தொடர்ச்சியாக இந்த சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வது என்று வருகின்ற பொழுது அவற்றினை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. இதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினுடைய வல்லுநர்களின் துணையினை நாட முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டால் திருப்பவும் விண்ணப்பிப்பதற்கு முன்னதாக நீங்கள் பெடரல் கோர்ட்டில் இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை அப்பீல் செய்து கொள்ள முடியும் என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளலாம். தகுந்த காரணங்கள் இருப்பின் இவ்வாறு பெடரல் கோர்ட்டில் குறித்த கால எல்லைக்கு முன்னதாக அப்பீல் செய்து கொள்ள முடியும். இதற்கும் மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். விவரங்களுக்கு 4379994450. அது மட்டும் இல்லாமல் மீள விண்ணப்பிப்பது, நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பம் மீள விண்ணப்பிப்பது என்று வருகின்ற பொழுது நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. ரிஃப்யூசல் லெட்டரில் குறிப்பிடப்பட்ட காரணத்தை விடவும் வேறு பின்னணி காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் தகவல்களை சரியாக வழங்கியிருக்கலாம், பொருத்தமான ஆவணங்களை வழங்கியிருக்கலாம், இருந்தாலும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறான சூழலில் எவ்வாறான விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரிவர அறிந்து கொண்டும் மீளமும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பதுதான் சரியான பலனை தரும். இதற்கு கேஸ் டீடெயில் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை விசா ப்ராசஸின் சிறுவனிருந்து நேரடியாக பெறுவதனூடாக உங்களுக்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளவும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656
2: East FM Tamil Seedigal.

0: டொரண்டோ நகரசபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் நகர முதல்வராக மீண்டும் போட்டியிடும் ஒலிவியா சாவ் நகரின் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தை தனது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார். இத்திட்டம் மூலம் பெற்றோருக்கு ஆண்டுக்கு சராசரியாக $1,800 வரை சேமிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார்.
1: நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு விதிக்கப்பட்ட 6 ஆண்டுகள் சிறை தண்டனையை உடனடியாக அமல்படுத்துமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் மன்னிப்பு செல்லாது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
0: ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் 2026 ஆண்டிற்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ஜெர்மனி மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மனித மூளையின் நரம்பு மண்டல செயல்பாடுகள் மற்றும் ஒளியின் மூலம் செல்களை கட்டுப்படுத்தும் புரட்சிகர ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுக்காக இவர்களுக்கு இந்த உயரிய விருது வழங்கப்படுவதாக நோபல் குழு அறிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
0: நேரம் 5:32 ஈஸ்ட் FM இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: அழைப்பில் எங்களோட ஹர்ஜி வணக்கம்.
3: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கேன், நீங்க இருவரும்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் ஹர்ஜி. இன்றைக்கு என்ன பாடல் கேப்போம்?
3: எனக்கு முகமூடி படத்திலிருந்து மாயாவி.
1: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
3: எல்லாருக்காகவும் கேட்போம்.
1: எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வருது. இதே போல எங்களோட நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாமா? எங்கள்
0: 416-554-4040.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: Leica Production, Subhash Karan, பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
3: சிக்மாஸ் அன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்.
4: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
3: ஃபில்டு வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்.
5: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி,
3: லைக் ஹைஸ்ட், ட்ரெஷர் ஹண்ட்.
6: இன்னொரு கோடி.
7: வாட் எ வாவ். இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜே சாம் தானே நீங்க?
2: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
2: சிக்மா.
9: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
10: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
11: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Ikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
12: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன். 437-860-7002.
13: Your favorite music
14: on your favorite station.
15: 102.7 is East FM.
16: நேரம் 5:41. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
17: அழைப்பில் ரபீசன், வணக்கம்.
18: வணக்கம்.
16: வணக்கம் ரபீசன், எப்படி இருக்கீங்க?
17: நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைய நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
16: உங்களுக்காகவும்
17: பாடல் வருது. ரொம்ப நன்றி ரபீசன் எங்களோட இணைந்திருந்தார். ஆக்சுவலி இந்த பாட்டு போட்டு டிரைவ் பண்ண, அதுவும் லாங் டிரைவ் போறது இருக்கு பாருங்க. நாங்க மனசுல வந்து ஓட்டுறவருக்கு ஒரு விஜயாகவும் த்ரிஷாவாகவும் அப்படியே ஒரு கில்லி படம் நாங்க கண்ணு முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போவோம் இல்ல?
16: அதாவது எங்களால அப்படி ஒரு படத்துல நடிக்க முடியாட்டிலும் நாங்களே அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு செட் பண்ணிடுவேன்,
17: இமேஜின் பண்ணிப்போம். எங்களால அது மட்டும் தான் முடியும். பாட்டு வருது, சபீசன் விரும்பி கேட்ட பாடல். இதே போல நீங்களும் எங்களோட இந்த பாடல் கேட்கலாமல்ல? எங்கள்
16: 4164544040.

0: 5:46. நீங்கள் கேட்டுட்ருக்குது
1: ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள்.
0: ஆமாம், இப்படி தான் நாங்கள் வந்து ரோபோ மாதிரி பேச ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி நாங்கள்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், பாட்டு கேட்கலாம். அலையுங்க
1: 416-554-4040.
0: தேவகுமார் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நல்லமா இருக்கீங்களா? எல்லாரும்
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கிறோம். உங்களோட பாட்டோட நாங்க பயணித்துக் கொண்டிருக்க, நீங்க போடுற பாட்டுகளும்
0: என்ன பாட்டு இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க?
2: ரங்கடாகி சிக்மா படத்துல
0: ஒரு பாட்டு. யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
2: இன்ஸ்டாகிராம் சேவை மடுத்து கொண்டது செல்வகுமார், ராஜ், அனைத்து உறவுகளோட
0: உங்களுக்காகவும் பாடல் வருது. ஆனால் பாடல் வர்றதுக்கு முன்னாடி எங்களோட நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம்.
1: அலையுங்கள் 416-554-4040.
0: இந்த நேரத்தில் கனடா பாலர் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: அனைத்து விதமான இமிகிரேஷன் சார்ந்த தேவைகளையும் நீங்கள் ஒரே கோரிக்கைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராமை நாட முடியும். நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடாவில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சகல விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கோரிக்கைகள் கனடா பைலட் புரோகிராம் வழங்கி வருகின்றது. குறிப்பாக விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் கனடாவில் நிறுத்தப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அவ்வாறு நிறுத்தப்படவில்லை, புதிய சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரியான முறையில் விண்ணப்பங்களை சேகரித்துக் கொள்கின்ற பொழுது தொடர்ந்தும் உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். கனடா பைலட் புரோகிராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்ட பலர் தொடர்ச்சியாக கனடாவுக்கு வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் உங்கள் உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராமினோட உதவியை நாட முடியும். விசிட விசாவுக்கு விண்ணப்பிப்பது என்பது வெறுமனே போம்களை நிரப்புவது மாத்திரமல்ல, சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கின்றது. அதன் இந்த விடயங்களை சரியாக செய்கின்ற பொழுதுதான் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விண்ணப்பங்கள் பலனளிக்கும். நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உங்கள் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு உதவுகின்றது. 4379994450 4379994450. அதுவரையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திருப்பவும் விண்ணப்பிக்கின்ற நிலைக்கு நீங்கள் செலுத்த வேலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதாக தகுந்த காரணங்கள் இருப்பின் இந்த நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை நீங்கள் பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். இதனை கூட தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் ஆஃபீஸ் ஊடாக கனடா பைலட் புரோகிராம் செய்து தருகின்றது. அத்தோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை மீள செய்து கொள்ளுகின்ற ஒரு தேவை வருகின்ற பொழுது, திறப்பும் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டிய தேவை வருகின்ற பொழுதும் நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. ரிஃப்யூசல் லெட்டரில் குறிப்பிடப்பட்ட காரணங்களை விடவும் வேறு காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் சரியாக விவரங்களை வழங்கியிருக்கலாம், தகுந்த ஆவணங்களை வழங்கியிருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்திருக்கலாம். இவ்வாறான சூழலில் என்ன விடயங்கள் இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த குடியுறவு அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொண்டு சரியான பின்னணி காரணங்களை புரிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதுதான் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விண்ணப்பம் பலனளிக்க உதவும். இதற்கு கேஸ் டீடெயில் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை பெறுவதனூடாக கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பினை வழங்குகிறது. விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. அது வழியில் ஒர்க் பெர்மிட்டோடு கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள், அது வேண்டுமல்லாமல் PR நோமினி புரோகிராமின் ஊடாக கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் பற்றி அறிந்து கொள்ளவும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கனடா பைலட் புரோகிராமினை தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrion license builder with Terrion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வல்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். Toyota, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on-site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6943-58-5899.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
4: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.

0: நேரம் 5:58. நாங்களும் கிட்டத்தட்ட எங்களோட காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியின் அடுத்த மணத்தி அழுத்துக்குள் நுழைந்து விட்டோம்.
1: ஆகவே நீங்களும் கால் பண்ணி தொடர்ந்து உற்சாகமா எங்களோட பாடல் கேட்கலாம். 416-554-4040
0: Facebook, Instagram, TikTok il East FM Tamil udagavum
1: YouTube il East FM 102.7
0: East FM thodarpugalukku 416-824-1212
1: minnal moolam ilindhulla East FM 102.7@gmail.com so 6 mani aayathu ningalum engaloda inaindhu paadal kekkradhukku konja neram dhaan irukku so call pannunga paadal kekkalam indha manthiyathai aarambithu veppathukaga naangu ungalku tharra paadal
0: vidham thirappadathilendu oru situation paadal
1: amma அதாவது இந்த மந்த்துக்கான சிச்சுவேஷன் பார்த்து

நேரம் 6:04. நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்என் காஃபி டபுள் டபுள். ஸோ காஃபி டபுள் டபுளில் நாங்களும் உங்களுக்காக 7 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்காக ரெடியாக இருக்கிறோம். நீங்களும் கால் பண்ணலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
4: 416-461-6401.
5: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 தேதி செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நேரம் 6:14 நிமிடம். நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் டபுள்.
8: எங்களிடம் இருந்து அழைப்பு ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம். 4-5-5-4-4-4-0-4-0. பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் வுட்சைட் சினிமாவில் இன்றும் நாளையும் மாலை 6:30 யாக் சினிமாஸில் இன்றும் நாளையும் மாலை 9:30 காண்பிக்கப்படுகின்றது. நீங்களும் தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்தி உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்கலாம். இது ஈஸ்ட் எஃப்எம்
7: காஃபி டபுள் டபுள். அழையுங்கள். 416-5-5-4-4-0-4-0.

0: ஆறு மணி 20 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபு டபு.
0: எங்களோட கரண், வணக்கம்.
2: வணக்கம் ருஷிதா. வணக்கம் ரஷிதா.
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் கரண், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: கரணாலிக்கு அப்புறம். ஆமா ஆமா ஆமா. என்ன பாட்டு கேப்போம்
2: இன்னைக்கு?
0: கேக்கலாமே. யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
2: நன்றி
0: கருணைகள். பாருங்க, என்னதான் அவருக்கு வந்து அவ்வளவு வயசு ஆனாலும்
1: கனடா பைலட் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட்டு விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. விசிட்டு விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வது என்பது வெறுமனே போர்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி பல்வேறு பட்ட படிமுறைகள் இருக்கின்றன. இவற்றினை செய்து கொள்கின்ற பொழுதுதான் இந்த விசா விண்ணப்பம் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு உங்களுக்கு பலனளிக்கும். நிராகரிப்புகள் இல்லாத வகையில் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு விசிட்டு விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. கனடா பைலட் புரோகிராம் ஊடாக விசிட்டு விசா விண்ணப்பங்களை செய்து கொண்ட பலர் தொடர்ச்சியாக கனடாவுக்கு வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீங்களும் விசிட்டு விசா விண்ணப்பங்கள் சார்ந்த விவரங்களை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அதுவரையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டு விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மீளவும் விண்ணப்பிப்பது பற்றி எண்ணத்துக்கு பெற தேவையில்லை. தகுந்த காரணங்கள் இருப்பின் நீங்கள் பெடரல் கோர்ட்டில் இந்த நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பத்தினை அப்பீல் செய்து கொள்ள முடியும். இந்த பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர்ஸின் துணையோடு கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் அழைக்கலாம். 437-999-4450. அதுவரையில் நிராகரிக்கப்பட்ட விசிட்டு விசா விண்ணப்பங்களை மீளவும் செய்து கொள்வது என்று வருகின்ற பொழுது நிராகரிப்புக்கான சரியான காரணத்தினை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. குறிப்பாக ரிஃப்யூசல் லெட்டரில் தெரிவிக்கப்பட்ட காரணத்தை விடவும் வேறு பின்னணி காரணங்கள் இருக்கலாம் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கு. நீங்கள் சரியான தகவல்களை வழங்கியிருக்கலாம், தகுந்த ஆவணங்களை வழங்கியிருக்கலாம், இருந்தாலும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறான சூழலில் இந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்ட சமயத்தில் அதனை பரிசீலித்த இந்த குடிவரவு அதிகாரிகளுடைய அதிகாரிகளை எந்தெந்த விடயங்கள் திருப்திப்படுத்தவில்லை என்பதை மிக முக்கியமாக அறிந்து கொண்டு அவற்றுக்கு ஏற்ற வகையில் விண்ணப்பிப்பதுதான் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் இந்த விண்ணப்பம் பயனளிக்க உதவும். எனவே இதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை பெறுவதன் ஊடாக கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் விவரங்களுக்கு. 437-999-4450. அதுவரையில் கனடாவில் இருக்கின்ற பல்வேறுபட்ட வேலைவாய்ப்புகளுக்கான தேவைகளின் அடிப்படையில் வொர்க் பெர்மிட்டுடன் கனடாவுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பல்வேறு மாகாணங்கள் வழங்குகின்ற பிஆர் நோமினி புரோகிராமினூடாகவும் பிஆரோடு கனடாவுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பற்றிய விவரங்கள் மற்றும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் கனடா பைலட் புரோகிராமினை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. 437-999-4450.

0: நேரம் 6:27, நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி தவ தவ.
1: காசிநாதன் வணக்கம்.
2: வணக்கம் ஹாய் காசிநாதன்.
1: காசிநாதன், இன்னைக்கு உங்களுக்கு பாண்டியன் படத்துல இருந்து பாடல் தயாரா இருக்கு. யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: இந்த தாய்மான் கொக்கு இல்லன்னு இந்த தாய்மான் நாங்கள் குறி வச்சு அடிக்க மாட்டா ஆட்டியா.
1: ஆகவே அதுக்காக சிச்சுவேஷனா அவர் பால் கேட்கிறாரு. அந்த பால்ல அவருக்காக வரப்போகுது. ஆனா ஈஸ்ட் எஃப்எம் செய்தி அறிக்கை தொடர்ந்து பால் வரப்போகுது. மீன்வாழ் நீங்களும் எங்களோட இணைந்து உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலையுங்கள்.
0: 4165544040.
3: East FM, Tamil, Seidigal.

0: கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மீண்டும் கூட உள்ளனர். இந்நிலையில் அரசின் 243 பக்கங்கள் கொண்ட முக்கிய பொருளாதார மற்றும் தொழிலாளர் சட்ட மசோதா பில் C-39 மீதான விவாதம் தொடர்ந்தும் நடைபெற உள்ளது. தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்முதல் சார்ந்த புதிய சட்ட மசோதாவையும் அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது.
1: யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல தசாப்தங்களாக பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த 187 ஏக்கருக்கும் அதிகமான அரசு மற்றும் தனியார் காணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக விடுக்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் சிவில் நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் விவசாயம் மற்றும் உள்ளூர் உற்பத்திகளை பெருக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசியலில் நிலவும் மோதல்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக திமுக சட்ட ரீதியான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆர் வீரமணி விவகாரம் தொடர்பாக அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக கூறி தவேக மீது ₹1 கோடி நஷ்டஈடு கோரி அவதூறு வழக்கு தொடர உள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: 6:35.
1: இது ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபு டபு.
0: அழைப்பில் திருகுவதி வணக்கம்.
2: வணக்கம் ரசிதா, நான் திலவதி அமுதராஜா பேசுறேன். வணக்கம் ரசிதா, வணக்கம் நிச்சிதாவோ பெயர் வடிவா தெரியல. ஆரண்டு ரசிதாவோ
1: ஜஸ்விதா ஜஸ்விதா
2: கஸ்மிதாவா?
1: வணக்கம் திலகவதி, எப்படி இருக்கிறீங்க?
2: இருக்கிற நிலமாடா, இருவருக்கும் நிலம் மாலை நேர வணக்கம். உங்களுக்கு நிலமா இருக்கிறீங்களா இருவரும்?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம்?
2: இன்றைக்கு நான் கேட்கும் பாடல் என் ஜீவன் பாடுதே படத்துல கட்டி வச்சுக்கோம் தான் என்பது மனைவி அந்த பாடலை. அனைத்து ஈஸ்டப்பம் மக்களும் நீங்களும் நாங்களும் நீங்க வாய்ப்பு தந்த இருவருக்கும் நன்றி.
0: உங்களுக்காக பாடல் வருது, இது ஈஸ்டப்பம் காஃபி டபோ டபோ.

0: நேரம் 6:40 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ. அழைப்பில் எங்களுடன் இந்திரன். வணக்கம் இந்திரன்.
1: வணக்கம் ஜஸ்மிதா. வணக்கம் ரிஷிதா, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: அந்த ஃப்ரெஷ்னஸோட இன்றைக்கு என்ன பாடல் கேட்போம்?
1: அனைவருமே
0: கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் இந்திரன்.
1: வணக்கம் ஜஸ்மிதா, தேங்க்யூ. நன்றி.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாடலை கேட்பதற்கு முன்பதாக இப்பொழுது கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவில் விசிட்டர் விசா ஊடாக தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ நண்பர்களையோ நீங்கள் வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த நடைமுறைகள் இன்னமும் இருக்கின்றன, நிறுத்தப்படவில்லை. சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ந்தும் உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும் என்பதை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்துகின்றது. விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய வகையில் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு அது உங்களுக்கு உதவுகின்றது. தொடர்ந்தும் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்தவர்கள் கனடாவுக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்களும் உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ நண்பர்களையோ இவ்வாறு விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைக்கும் எண்ணத்தினை கொண்டிருந்தால் கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவ காத்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450, 4379994450. அதுவரை நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் மீளவும் விண்ணப்பிக்க எண்ணுகின்ற பொழுது விண்ணப்பம் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. குறிப்பாக நீங்கள் சரியான தகவல்களை வழங்கியிருந்தாலும் தகுந்த ஆவணங்களை வழங்கியிருந்தாலும் கூட அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்திருக்கலாம். இந்த ரிஃப்யூசல் லெட்டரை பார்க்கிற பொழுது ஏன் இது நிராகரிக்கப்பட்டது என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். உண்மையில் இந்த நிராகரிப்புக்கு பின்னணி காரணங்கள் இந்த ரிஃப்யூசல் லெட்டரில் குறிப்பிடப்பட்டதை விடவும் வேறு இருக்கலாம். அதனை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. எவ்வாறான விடயங்கள் இந்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொள்வது முக்கியமானது. இதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதன் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு நிராகரிப்புகள் இல்லாத வகையில் மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்வதற்கு உதவுகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுடைய இந்த நிராகரிக்கப்பட்ட விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் என்று வருகின்ற பொழுது. எனவே இவ்வாறான நிலையில் நீங்கள் இருந்தால் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. இப்பொழுது கனடாவுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. அவ்வளையில் கனடாவில் இருக்கின்ற பல்வேறு வேலை வாய்ப்புகளின் அடிப்படையில் ஒர்க் பர்மிட்டுடன் கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி ப்ரோக்ராம்களின் ஊடாகவும் கனடாவுக்கு PR-உடன் வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பற்றிய விவரங்கள் மற்றும் தகவல்கள் பற்றி அறிந்து கொள்ளவும் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. 4379994450.

0: நேரம் 6:48. அப்படின்னா என்ன அர்த்தம்?
1: அப்படி என்றால் நாங்களும் எங்கள் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியின் நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது.
0: ஸோ ஆகவே இன்னைக்கு எங்களோட இந்த நேர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கு இன்னைக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி.
1: ஏன் நாளைக்கும் நீங்கள் 5 மணியிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளலாம், உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டமாகலாம்.
0: ஆகவே அதை சொல்லிட்டு நாங்க மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்க போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாம்
1: ஜஸ்மிதா சிவருவன்,
0: ரிஷிதா ஸ்பால்டிங். நன்றி வணக்கம் நேர்களே.
1: நன்றி வணக்கம் நேர்களே.
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளோட கலைகத்து
1: அபர்ணா மற்றும் சஞ்சீவன்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி பெற்றுக்கொள்ளுங்கள்.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
5: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 6475221775, kmbusiness.ca.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
4: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
8: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
8: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
9: ABS Mr. P. Singaraj, வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த
9: சிங்கராஜ் நாடு. வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
11: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
12: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
13: அது சரி.
12: உங்களுக்கு Audi 2026 A3 car.
13: என்னது?
12: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
13: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
2: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
3: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
1: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
4: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
5: நன்றி ரோஷிதா, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் தொடர்ந்து இரவு காற்றலையில் 2 மணித்தியாலம் நாம் ஒரு நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளலாம். இன்றைய நம்ம ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள்
6: அபர்ணா ஏஜே
5: என்னுடன் செல்வதன் சஞ்சீவன் இனிமையான வணக்கம் நிற்கலே. வணக்கம் அபர்ணா.
6: வணக்கம் நிற்கலே. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்ல சோமா இருக்கிறோம் சஞ்சீவன்.
5: அதே மாதிரி தானே?
6: அதே மாதிரிதான், அதே மாதிரி எந்தவித மாற்றமும் இல்ல.
5: நாள் மட்டும் மாறி இருக்கு, அப்படிதானே?
6: அதேதான்.
5: சரி, இன்று திங்கட்கிழமை இரவு காற்றலையில் சந்தித்துக் கொள்கின்றோம். 9 மணி வரை இணைந்திருக்க போகின்றோம். வார நாட்களில் 7 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது நம்ம ஒரு நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும், யூடியூபில் இப்பொழுது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும், தொடர்புகளுக்கு 416-8241212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
6: டொரண்டோனுடைய காணலையும் ஒருமுறை பார்த்துவிடலாம். இப்பொழுது 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 12 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படித்தானே சஞ்சீவன்?
5: குறையும் இல்ல என்றும் உங்களுக்கு வளமையான விஷயங்கள் வரப்போகிறது.
6: வரப்போகிறது இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் கூட வந்திருக்கிறது. இன்னும் 2 மாதங்கள்ல சஞ்சீவன் டிசம்பர் வந்துடும். அதுக்கு பிறகு இல்ல, இன்னும் 1 மாதம் டிசம்பர் வரும். அதுக்கு பிறகு ஜனவரி வந்துடும்.
5: இன்னும் 1 மாதம் நவம்பர் வந்துடும்.
6: அதேதான். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் எல்லாமே முழுவதுமா பாத்தீங்கன்னா பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் பிறந்த மாதமா கூட இருக்கிறது சஞ்சீவன். அதை பற்றி ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா?
5: இல்ல,
6: சொல்ல மாட்டீங்க. அந்த கருத்து ஏதாவது இருந்தாதான் அதிசயமா இருக்கும், ஆனா இருக்காது. சரி, நாங்க அதை விட்டுட்டு நாங்க நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலாம். என்ன,
5: சரி, யாருக்கு விட்டு போட்டீங்கன்னு தெரியல.
6: இன்னைக்கு திங்கட்கிழமை வளமை போன்றுதான் முதலாவது மணித்தியாலத்தில் தங்க தமிழ் வார்த்தை உங்களுக்காக இருக்கின்றது. அதன் பின்னர் நல்லதாய் நல்ல விஷயம் பகுதி இருக்கின்றது, ஈஸ்ட் எஃப்எம் செய்திகள். அதைத் தொடர்ந்து முதன்மை 3 கூட முதலாவது மணித்தியாலத்தில் இருக்கின்றது.
5: 2 மணித்தியாலத்தில் முடிஞ்சா தொடங்க 8 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கின்றது. 8:30 செய்திகளை தொடர்ந்து இன்றைய நாளும் விளையாட்டுச் செய்திகளோடு 9 மணி வரை காற்றலையில் இணைந்திருக்கலாம்.

0: one. நேரம் 7:07 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஒரு இவனிங். இந்த நேரத்தில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் என்ன அப்படி என்று கேட்டால் அஞ்ஞனம். அஞ்ஞனம் என்பது என்ன? இது என்ன பொருள்படும் என்றால் கண்ணிலிடும் மை, குறி சொல்லுதல் அல்லது எதிர்காலத்தை அறிதல் போன்ற ஆன்மீக மற்றும் மாந்திரீக நடைமுறைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு வகையான மையாக அஞ்சனம் சொல்லப்படுகின்றது.
1: நஞ்சனம் கண்ணுல நீங்க வைக்கிற மை என்பதை தாண்டி இந்த விடயங்களையும் தாண்டி இன்னமும் இது இந்த தாது நஞ்சு சலவைக்கல் போன்ற விடயங்களுக்காகவும் இது பயன்படுத்தப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அஞ்சனம் என்பது இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற சொல்லாக இருக்கிறது. தமிழில் இருக்கின்ற பல்வேறுபட்ட வார்த்தைகளை மீள ஞாபகப்படுத்துகின்ற ஒரு விடயமாக தங்கத்தமிழ் வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. 10:13 டிகிரி செல்சியஸ் 10 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 7:08 நிமிடம்.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்கமன் மெக்னிக்கல் வல்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and McNichol, Pioneer Gas Station, Arhill.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: Leica Production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thirappadam. October 2-ஆம் திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1-ஆம் திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் Jason Sanjay.
5: Sigma is an action adventure film.
6: Appa, bye marba, sulidba.
5: Filled with a lot of new fresh elements.
7: Inda soodum bodhiyum oru coin oda rendu pakkam varum.
5: Like heist, treasure hunt.
8: Inoru kodi.
9: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
4: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7. Audience

0: நேரம் 7:20 கேட்டுக்கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்துகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. குறிப்பாக விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்வது என்பது பெருமனே ஃபோம்களை நிரப்புவது மாத்திரமல்ல, சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது மற்றும் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன முக்கியமானது. இவற்றினை சரியாக செய்து கொள்கின்ற பொழுதுதான் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் உங்களுக்கு பயன் தருவதாக அமையும். நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டவர்கள் தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்டராக வந்து சென்றுதான் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பங்களோடய இவ்வாறு விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 அதுவேளையில் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மீளவும் திருப்பி விண்ணப்பித்து பார்க்கலாம் என்ற எண்ணத்துக்கு வர தேவையில்லை. தகுந்த காரணங்கள் இருப்பின் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவற்றினை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட கால எல்லைக்கு முன்னதாக நீங்கள் அப்பீல் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பெடரல் கோர்ட்டில் நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை அப்பீல் செய்கிற நடவடிக்கைகளையும் மிகச்சிறந்த இமிகிரேஷன் லீகேஷன் சூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 அதுவேளையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை மீள விண்ணப்பிப்பது என்று வருகின்ற பொழுது நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை புரிந்து கொள்வது முக்கியமானது. இந்த ரிஃப்யூசல் லெட்டரில் சொல்லப்பட்டதை விடவும் வேறு பின்னணி காரணங்கள் இருக்கலாம். இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் இந்த அதிகாரிகளை பரிசீலித்த அதிகாரிகளை வாரண விடயங்கள் திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை பெறுவதன் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. இவ்வாறு இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய தரவுகளை அறிந்து கொண்டு மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அது ஏற்படுத்தி தருகின்றது. நீங்களும் இவ்வாறு விசிட்டர் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மீளவும் விண்ணப்பிக்கின்ற எண்ணத்தில் இருந்தால் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 இப்போது இலங்கையில் கனடாவுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான பல்வேறு விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் சேருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
4: 7:23, 11 degrees Celsius, 9 degrees Celsius ஆக நிரப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. நல்லதா நாலு விஷயம் இன்றைய நாள் என்ன விடயம் பற்றி பேசிக்கொள்ள போன்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைய நாளில் இந்த உளவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்றால் எப்போ பார்த்தாலுமே நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்ய வேண்டும், தனியாக சந்தோஷமா இருப்பதற்கு எங்களை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் தான் காரணமாக இருக்கின்றதா, நாங்கள் காரணமாக இருக்கின்றதா என்பதை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு சின்ன ஒரு டிப்பை தான் இன்றைய நாள் நாங்கள் பேச போகின்றோம்.
0: நிஜமாக நாம் வெளிப்படுத்துகின்ற செயல்கள் அதற்கேற்ற உணர்ச்சிகளை நம்மள் உருவாக்கும் அப்படி என்று இந்த அறிவியல் நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் அதிகம் புன்னகைக்க வேண்டும் அப்படி என்று சொல்றாங்க.
4: முகத்தின் அழகு அகத்தில் தெரியும் என்ற மாதிரி நீங்கள் அதிகம் புன்னகைப்பதன் ஊடாக வந்து உங்களை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி சொன்னாலும் நீங்கள் அதிகம் புன்னகை செய்கின்ற பொழுது அந்த இயல்பு உங்களுடைய மனதில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது. இவை செய்கின்ற செயற்பாடுகள் தான் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகின்றன, உணர்வுகளை உருவாக்குவதாக சொல்லுகின்ற ரீதியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் புன்னகைகள் அப்படி என்று சொல்லி உளவியலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
0: ஆனப்படியா நீங்கள் காலையில் எழுப்பின உடனே புன்னகைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இரவு தூங்க போகும் வரைக்கும் நீங்கள் புன்னகைச்சு கொண்டே இருக்கணும்.
4: இந்த குத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 7:24 நிமிடம்.

0: 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோ நகரசபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் நகர முதல்வராக மீண்டும் போட்டியிடும் ஒலிவியா சாவ் நகரின் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தை தனது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார். இந்த திட்டம் மூலம் பெற்றோருக்கு ஆண்டுக்கு சராசரியாக 1800 டாலர்கள் வரை சேமிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
3: நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பொதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு விதிக்கப்பட்ட 6 ஆண்டுகள் சிறை தண்டனையை உடனடியாக அமல்படுத்துமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் மன்னிப்பு செல்லாது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
2: ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் 2026 நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு ஜெர்மனி மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மனித மூளையின் நரம்பு மண்டல செயற்பாடுகள் மற்றும் ஒலியின் மூலம் செல்களை கட்டுப்படுத்தும் புரட்சிகர ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுக்காக இவர்களுக்கு இந்த உயரிய விருது வழங்கப்படுவதாக நோபல் குழு அறிவித்துள்ளது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: Get ready, folks.
2: இதே கலகலப்பான நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழ திரைப்படமான போராட்டம் விட்சைட் சினிமாஸில் இன்றும் நாளையும் மாலை 6:30 யாக் சினிமாஸில் இன்றும் நாளையும் மாலை 9:30 காண்பிக்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
1: அனைத்து விதமான இமிகிரேஷன் சார்ந்த சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துறையோடும் கனடா பைலட் புரோகிராம் வழங்கி வருகிறது. 1370 டோல்மில் சோட் என முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை என்பதை கனடா பைலட் புரோகிராம் தெளிவுபடுத்துகிறது. தொடர்ச்சியாக நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய அன்புக்குரியவர்களை இலங்கையிலிருந்து கனடாவிற்கு விசிட்டர் விசாவுடன் வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் இந்த விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. குறிப்பாக நீங்கள் திருப்ப விசிட்டர் விசாவுக்கு தவறாக அப்ளை பண்ணி அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திரும்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமை அணுக முடியும். கனடா பைலட் புரோகிராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்ட பலர் தொடர்ச்சியாக கனடாவுக்கு வந்து சென்றோடு தான் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்ள வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டால் உடனடியாக திருப்பவும் அப்ளை பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு பெற வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நீங்கள் இதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கிற நடவடிக்கைகளையும் மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிரிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. அது மட்டுமன்றி மீளவும் இவ்வாறு விசிட்டர் விசா நிராகரிக்கப்பட்ட பட்சத்தில் திருப்பவும் விண்ணப்பிக்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது விண்ணப்பமே நிராகரிக்கப்பட்டது என்கின்ற சரியான காரணத்தை புரிந்து கொள்வது அவசியமானது. வெறுமனே இந்த ரிஃப்யூசல் லெட்டரல் இருப்பதை விடவும் மேலும் பல பின்னணி காரணங்கள் இருக்கலாம். என்னென்ன விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்து அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக உணர்ந்து கொண்டும் அதற்கேற்ற வகையில் திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. குறிப்பாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை பெறுகின்றது விசா ப்ராசஸிங் சென்டர் நேரடியாக. இதன் ஊடாக இவ்வாறு தகுந்த பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் திருப்திகரமான முறையில் மீளவும் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. அது மட்டுமில்லாமல் கனடாவில் டிமாண்ட் இருக்கின்ற பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளின் வழியாக ஒர்க் பர்மிட்டுடன் கனடா வேலை தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி புரோகிராமின் ஊடாக PR கனடா வேலை தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவற்றுக்கான விவரங்கள் மற்றும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
4: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் த சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன்.
5: 4370002 4780602.
0: Sanders Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Kumudayil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
6: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
4: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
7: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6478 6478 6478 3025748. Camsonics.com.
8: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண East FM கேளுங்க.
9: Everything you like, everything you need is found only here.
8: East FM 102.7.
10: Get ready, folks.
11: இது கலிகள பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: அந்த சூதுவாது தெரியாத சின்ன பிள்ளை யார் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன் சஞ்சீவன்.
1: இன்னும் கொஞ்சம் நான் சொல்ல போறேன், இந்த மூணு நியூஸ்லேருந்து அந்த சின்ன பிள்ளை ஆண்டு வர மாதிரி.
0: நேரம் 7:48 நிமிடமாக இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஊர் ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போன்றோம்.
1: முதன்மை மூன்றில் முக்கியமான ஒரு விடயம் இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 127 ஆசனங்களை கொண்ட இன்னும் ஒரு மாகாணத்தில் இன்றைய நாளில் தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சமநேரத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் 8 அளவில் இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் அங்கிருக்கின்ற தேர்தல் வாக்குச்சாவடிகள் மூடப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாகாணம் என்று சொல்லி சொன்னால்
0: கியூபெக் மாகாணத்தில் தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா PQ வெற்றி பெறும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு கூட தோன்றியிருக்கிறது. இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்றைய நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் மாகாணத்தை பிரித்து தனிநாடாக அறிவிக்க கோரும் பிரிவினைவாத PQ கட்சி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: இதுல PQ-வினுடைய இந்த பார்ட்டி குபேக்கினுடைய முன்னாள் அத தலைவராக இருந்த ஜீன் பிராங்கர்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த கட்சிக்கான ஆதரவு என்பது பெருகி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி CTV-வினுடைய பவர் பிளேயின் போது அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் அமெரிக்க அதிபரினுடைய வருகையின் பிற்பாடு இது அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் இது எதிர்காலத்தில் வந்து தனிய இன்னும் ஒரு நாடாக இந்த மாகாணம் மாறுவதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் பெரும் பான்மையை பெறுவதற்கு 64 ஆசனங்கள் தேவைப்படுகின்ற ரீதியில் கிட்டத்தட்ட 67 இடங்களில் இது வெல்லலாம் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குபெக் மாகாண தேர்தலில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 9,00,000 வாக்காளர்கள், 13 வீதத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை முன்கூட்டிய வாக்குப்பதிவில் செலுத்தியிருக்கின்ற ரீதியில் இன்றைய நாள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கின்றது.
0: PQ கட்சி இறுதியாக 2014 ஆண்டில் கியூபெக் மாகாணத்தில் ஆட்சி அமைத்ததும் குறிப்பிடத்தக்கது. என்ன செஞ்சு
1: நிச்சயமாக அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கின்றோம். உலகம் இந்த கோவிட் முடிந்து சார்ஸ் முடிந்து இப்ப இன்னொரு இடத்துக்கு போகுதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 100 பேர் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் உலக நாடுகள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்றுதான் சொல்ல போகின்றோம்.
0: ரஷ்யாவில் பரவி வருகின்ற இந்த பாரிய கிருமி தொற்று குறித்து கனடா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சுகாதார அமைச்சர் இன்றைய நாள் தெரிவித்திருக்கின்றார். சைபீரியாவில் உள்ள பிளேக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் பணியாற்றிய பெண்ணொருவர் உயிரிழந்ததாக வந்த செய்தியைத் தொடர்ந்து கனடா இந்த விடயத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று சுகாதார அமைச்சர் இன்றைய நாள் அறிவித்திருக்கிறார்.
1: ஆரம்பத்தில் வந்த செய்திகளின் அடிப்படையில் பரிசோதனை கூடத்திலிருந்து வெளியாகிய அல்லது அதிலிருந்து லீக் பண்ணப்பட்ட கசிந்த ஒரு கிருமியினால் தான் இந்த தொற்று ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது சைபீரியாவாறு சொல்லியிருந்தாலும் பின்னர் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த தொற்றுக்குள்ளாகி இறந்த பெண்ணினுடைய அவருடைய சுவாச பைகளில் வந்து நுமீனியாவினுடைய தொற்று தொடர்பாகவும் ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் அவதானிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது இந்த பெண்ணினுடைய இறப்புக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்று சொல்லியிருந்தாலும் இந்த இடம் அதாவது இந்த இடத்தை சூழியிருக்கின்ற இடங்கள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ரஷ்யாவினுடைய அரச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த வாரம் இருட்ஸ்க் என்கின்ற இடத்துக்கு வெளியே வந்து இன்னொருவர் இறந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லப்பட்டு வந்த ரீதியில் இதனால் கனடாவுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை என்று சொல்லி சொன்னாலும் உலக சுகாதார நிறுவனத்தோடு கனடா இந்த விடயம் தொடர்பாக உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கெனடிய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசியிருக்கின்றோம். துபாய் விமானத்தின் போது அந்த விமானத்தை பாதுகாத்துக் கொண்ட இந்திய விமானி, எல்லோருக்கும் தெரிந்த விடயம், அந்த இந்திய விமானிக்கான ஒரு அதி உச்ச கௌரவம் ஒன்று வழங்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அவருக்கு என்ன அந்த அதி உச்ச கௌரவம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆஸ்திரேலியனுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஸ்ரீலினுடைய அடுத்த சுதந்திர தின கொண்டாடத்தில் வந்து அவர் விளக்கேற்றுவதற்காக அந்த இந்த விமானிக்கு இப்பொழுது அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இந்த கொண்டாட சுடரை ஏந்தி செல்ல வேண்டும் என்று சொல்லியும் ஸ்மித்துக்கான சரியான ஒரு மரியாதையாக உயர் மரியாதையாக தாங்கள் இதை வழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி அவர் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கீங்களே, இப்போ ஒரு சின்ன ஒரு கதையொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கனடிய பிரதமர் மார்க் கார்னிக்கு நோபல் பரிசு கிடைத்தால் என்ன ஆகும் அப்படி என்ற ஒரு செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது.
1: அதை
0: வந்து நாங்களும் யோசிச்சு பார்த்தோம், என்ன அமெரிக்க ஜனாதிபதிக்கு என்ன ஆகும் அப்படி என்று யோசிச்சா கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. என்ன சஞ்சீவன்,
1: நோபல் பரிசினுடைய பேர் மாற்றம் செய்யப்படும் சொல்லி சொல்லலாம். 7:52 நிமிடம் அது இன்றைய நாளினுடைய முதன்மை மூன்றினை கேட்டிருந்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க்.ca.
5: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.